சதசச்சயது சத்யேனானேன நஹ சர்வேயாந்து நாஷம் உபத்.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசவதாரம் கீத கோவிந்தம்.

ஆகாஷ்வாணியில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேயர்களை, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 18 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 23 2026 செப்டம்பர் மாதம் 9 புதன்கிழமை 101.4 FM ரெயின்போவில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.
1: உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் கூட்டே மருந்து.
0: நோயாளன், மருத்துவன், மருந்து, அருகிலிருக்கும் மருந்து கொடுப்போன் ஆகிய நான்கு கூறுபாடுகளை உடையது மருத்துவ முறை. குறள் எண் 950 அதிகாரம் மருந்து.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. நிதி தொழில்நுட்ப பயணத்தை இந்தியா புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி கூறியுள்ளார். விநாயக சதுர்த்தி தொடர்பாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நீரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த மாதா பேராலயத்தின் ஆண்டு திருத்தேர் பவனி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6:03 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விநாயகர் பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

பக்தி நேரம். ஆறு மணி 19 நிமிடம். பக்தி நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நவகிரக பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம்.
1: பக்தி நேரம்.
0: பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வேளாங்கண்ணி வீணை இயேசு பாடல் மலேசியா வாசுதேவன் அண்ட் வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இஸ்லாமிய பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்களின் குரலில் கேட்டு ரசிக்கலாம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள ஐயாசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. வள்ளுவரின் வாக்கு. அன்பை அடிப்படையாக கொண்டதே உயிர் நிறைந்த இந்த உடம்பு. அன்பு மட்டும் இல்லைன்னா இந்த உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோல் போர்த்தியது போன்றதாகும். மனித நேயம் நம் எண்ணங்களை மேன்மைப்படுத்துகிறது, வன்முறைகளை கட்டுப்படுத்துகிறது, பிரிந்த உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறது, வாடிய பயிரை கண்டு வாடும்படி செய்கிறது. மனிதநேய பணியாளர்களின் தியாகத்தையும் துணிவையும் நாம் அனைவரும் போற்றணும், பாராட்டணும். பல இடங்கள்லையும் பட்டினியால் தவித்தவர்களுக்கு உணவு, அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை மனிதநேயம் கொண்டவர்கள் தேவை உள்ளோருக்கு கொடுத்து உதவுனாங்க. நேரங்காலம் பார்க்காம குடும்பம் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் உயிரை துச்சமென எண்ணி நோயாளிகளுக்கு சேவை புரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் மனித நேயத்துடன் செயல்பட்டு வருவதை பார்க்குறோம். இப்படி இன்னும் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் மனித நேயத்தோடு பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயாசாமி சார், நீங்களும் இதை உங்கள் பகுதியில் பார்த்துருப்பீங்க. இப்படியெல்லாம் தன்னலமில்லாத பணிகளை செய்வதனால்தான் ஏதோ கொஞ்சம் மழை பெய்யுது. பருவகால மழைகள் கொஞ்ச நஞ்சம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அன்போடு, அருளோடு, தன்னலமற்ற பொதுநலத்துடன், மனிதநேயத்துடன் மற்ற உயிர்களையும் காத்து நிற்கும் உத்தமர்களால் தான் மனித குலம் தழைத்து நிற்கிறது. இதில் சிலர் நம் கண்ணுக்கு தெரிகிறார்கள், பலர் கண்ணுக்கு தெரியாமல் மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயம் மிக்க செயல்கள் நம் கண்ணுக்கு தெரிவது நம்மை நாமே செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பாடமாக அமையலாம். இந்த மனிதநேயத்துக்கு ஏதாவது குற்றம் குறை வந்தால் மனித வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அதை மறந்துடக்கூடாது. எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் மனிதநேயத்தால் தான் மனித இனத்துக்கு மரியாதை. இந்த உணர்வு தான் அடுத்தவர் துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுக்க வைக்கிறது. சொந்த பந்தங்களுக்கு தானம் தர்மம் செய்வதை விட எந்த

சம்பந்தமும் இல்லாத முகம் தெரியாதவர்களுக்கு ஒருவர் தானம் செய்ய முன்வந்தால் அதுவே மனிதநேயம். இரத்த தானம் செய்வீர், கண் தானம் செய்வீர், உறுப்பு தானம் செய்வீர், பிற உயிர்களை காப்பீர் போன்ற வாசகங்களை நம் மனசில் வச்சுக்கணும். மனித குலம் செழிக்க தழைக்க மனிதநேயம் வளர்ப்போம், சக மனிதரிடத்தில் அன்பு செலுத்துவோம். ஐயாசாமி சார், சூரியனின் ஒளி எந்த பொருள் மீது பட்டாலும் அந்த பொருள் அழகுடையதாய் தெரியும். இது ஆங்கில கவி ஷெல்லி சொன்னது. அதே போல

0: ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு. அதுபோல ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து வாழும் வாழ்வு உன்னதமானது. கொடுத்து வாங்குறதும்பாங்க, அப்படி கொடுத்து வாங்கணும். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கை நமக்கு அளிப்பதை ஏதாவது எதிர்பார்த்தா செய்யுது, கடமையேன்னு செய்யுது. மரங்கள் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்கின்றன, பிரதிபலன் பார்த்தா செய்கின்றன. புங்க மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரம் காற்றுல கலந்திருக்கும் மீத்தைல் ஐசோசயனைடு என்னும் நச்சு வாயுவை உறிஞ்சும் தன்மையுடையதான். இதற்காக எதையாவது எதிர்பார்த்தா அந்த மரம் அந்த செயலை செய்யுது இல்லையே? அப்போது நீங்கள் ஒரு புங்க மரக்கன்றையாவது நடுங்க, புங்கன் வைத்தால் புண்ணியம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம் வணக்கம் வணக்கம் மேன் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது. நான் உங்கள் அஜய் பினாஸ். 7 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் தாங்க உங்களுக்கு வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிறைய நிறைய நிறைய நிறைய அப்படியே வந்து ஒரு ஹாப்பினஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். என்றைக்குமே வந்து எல்லா நாளும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி போகுமான்னு கேட்டாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட மைண்ட் செட்டையும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி இந்த நாளை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக துவங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி இங்கே வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வியும் கேட்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய விஷயங்களும் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி நல்ல நல்ல பாடல்களும் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்றது இந்த பாடலுக்கு அப்புறமா நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நான் உங்களுக்காக போட போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டுகளாக வந்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக தானா திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ஸ்டே டியூன்.

ஜென் மார்டின், சத்யநாராயணன், கிடா குழி மாரியம்மாள் அண்ட் பிரதனா, அவங்களோட சூப்பரான ஒரு வாய்ஸ்ல வந்து எஸ் நம்ம வந்து ஆஷிக் அவர்கள் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, ஜென் மார்டின் அவர்கள் வந்து இந்த பாட்டுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அல்டிமேட்டான ஒரு சாங் வந்து கேட்டு முடிச்சாச்சு. டாடா திரைப்படத்துக்காக நேரம் ஏழு மணி ஏழு நிமிடமும் ஆயாச்சு. எஸ், வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில வந்து நம்ம வந்து மக்களுக்கு வணக்கம் சொல்லி ஒரு சூப்பரான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்கோம். அதாவது தேசிய பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா, அதாவது என்எஸ்ஜி இருக்குல்ல, தனது முதல் பெண்களுக்கான கமாண்டோ பயிற்சியை வந்து எந்த மாநிலத்துல வந்து தொடங்கினாங்க? ஸோ இதுதான் நான் இன்னைக்கு கேட்டிருக்க கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், சிம்பிள், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அப்படி ப்ளூ கலர்ல நான் வந்து அப்படியே சூப்பரா வந்து இந்த க்வெஸ்சனை வந்து அப்படியே போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்க சொல்லலாம். சோ மீண்டும் வந்து க்வெஸ்சன் உங்களுக்காக, தேசிய பாதுகாப்பு படை அதாவது என்எஸ்ஜி தனது முதல் பெண்களுக்கான கமாண்டோ பயிற்சியை வந்து எந்த மாநிலத்தை வந்து தொடங்கினாங்க அப்படின்றது தான் கேள்வி. சோ இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்ச

எஸ் நான் சொன்ன அந்த சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி உங்களுடைய பதில்களை நீங்கள் சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக ஜோதிரை படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கேன். அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு குட்டி விடை கேட்டு ஸ்டேட் இடது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: ஆனந்த் அரவிந்த் ஆக்ஷன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, விக்னேஷ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய வரிகள்ல, சித்து குமார் அவர்களுடைய இசையில சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஜோ திரைப்படத்துக்காக நேரம் 7:16 ஆயாச்சு. வணக்கம், சென்னை கேட்டுருக்கீங்க மக்களே. ஸோ சூப்பராக ஜாலியாக செமையாக வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ மார்னிங்கில் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீக்கில் நடுவில் இருக்கும், அப்படியே நடுவில் சென்டரில் அப்படியே நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நெகட்டிவாக நடக்கும், ஆனால் நம்ம நடக்க விடக்கூடாது, அதையும் வந்து பாசிட்டிவாக மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம மைண்ட் செட் தாங்க எல்லாமே. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை வந்து அப்படியே சூப்பராக வந்து பாசிட்டிவாக வந்து வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு கோல்டினுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 22 கேரட் தங்கத்தினுடைய விலை, 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 14,271 ரூபாய் இருக்கு. ஸோ இனிமே வந்து டைம் ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சில்வர் வெள்ளியினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1 கிராம் வெள்ளியினுடைய விலை 254.90 ரூபாய் இருக்கு. சரி, ஓகே. நான் வந்து ஒரு SMS கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ஸோ அந்த க்வெஸ்சனுக்கு நிறைய மக்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு படை அதாவது NSG தனது முதல் பெண்களுக்கான கமாண்டோ பயிற்சியை வந்து எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன பதில்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு சூப்பரான ஒரு பாட்டு குஷி திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களே. இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதூளு.

வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவா ரவி. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூள்.

7:22 ஆயிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆஜீவனா. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதிலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இங்கேருந்து பதிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பதில் மட்டும் சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக எஸ் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சூப்பராக இருக்குமா பாட்டெலாம் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி தள்ளியிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஸோ யாரெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ் பி கே பூபாலன், சங்கர் அவங்க வந்து, சங்கீதா, வீரபாண்டி, அதுக்கப்புறம் வீரதுரை, கே பூபாலன், ரங்கராஜன், ஆர் ரமா, பத்மா சவுந்தர் ராஜன், நரேஷ்குமார், வைஷு, அதுக்கப்புறம் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, அதுக்கப்புறம் சபரி மனோஜ், மாதவன் வி, சிவா அருண், சூலை ரீஜா மனோகரன், அதுக்கப்புறம் மேலப்பேடு தயாளன், வெங்கடேஷன் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சூலை ரீஜா மனோகரன், புண்ணியம்மன் மேடு வன்னை கணேசன், மாலினி தேவி அருணாச்சலம், ஹரிஹரன், ஹரிராம், அதுக்கப்புறம் செய்யார்லேருந்து சந்திரசேகர், அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அலிநகரம் எஸ் மகாதேவன், பிரமீளா தமிழ்செல்வன், அதுக்கப்புறம் பழனி பாரதி ஐயப்பன் தாங்கல்லேருந்து, பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல், அன்பு ராணி. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க.

ஸோ நிறைய பேரோட பதிலை வந்து நான் பார்த்தேங்க. மேக்ஸிமம் எல்லாம் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் குட் பாய் குட் கேர்ள்ஸில். சூப்பருங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பதில் தெரியும் அப்படின்னா போங்க இம்மீடியட்டாக நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு நான் கேட்டிருந்த கேள்வி கீழே கமெண்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய எஃப்எம் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா போங்க இம்மீடியட்டாக போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை அப்படி டக்குன்னு ஒரு ஃபாலோ பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ இமீடியட்டான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளுடைய பேஜில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொடி திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை தொடர்ந்து நம்ம வந்து யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொடி திரைப்படத்துக்காக பாடலாம் தேவை கேட்டு ஸ்டேடியன் மக்கள் இது ரெயின்போ 101.4 எல்லாமே சபதுள்ள

0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டையும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்க கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம். பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில்லு ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்கார்

0: வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

7:33 அப்படி ஆனா நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா அதுல வந்து இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போகும். ஸோ லைஃப் அப்படிங்கறது வந்து ஒரு பேலன்ஸுங்க, அப்படியே வந்து ஒரு எடை இருக்கு பாத்தீங்களா, அந்த எடையில வந்து கரெக்டா எல்லா விஷயத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே வரணும். வீடு, அதுக்கப்புறம் வந்து வேலை, அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே போகணும். அதுதாங்க ஒரு சூப்பரான பியூட்டி, லைஃபோட பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக வந்து ஜெய் பீம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த சாங்கை தொடர்ந்து நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். சோ நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்றதே சொல்லிடுறேன். தேசிய பாதுகாப்பு படை NSG தனது முதல் பெண்களுக்கான கமாண்டோ பயிற்சியை வந்து எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் ஆல்ரெடி மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னெல்லாம் படிக்கிறேன், ஸோ உங்களுக்கும் வந்து ஆன்சர் தெரியும் அப்படின்னா சென்னை FM ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கமெண்ட்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம்.

வணக்கம், நான் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுலம்.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். பிரதீப் குமார் அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல வந்து சாங் கேட்டு முடிச்சோம். அண்ட் அதே மாதிரி ராஜு முருகன் அவர்கள் வந்து இந்த பாடலுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் கம்போசிங் வந்து செயின்ட் ரொனால்டோ. ஸோ பார்த்தீங்கன்னா ரொனால்டோன்னு சொல்லிட்டு ரோல்டன். சரி ஓகே, நம்ம வந்து மைண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், நம்மளோட டங்கும் வந்து அப்படியே ரோல் ஆகும். நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் நம்ம லைஃபை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். காலையிலேருந்து நீ லைஃபை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கேன், என்னமோ உனக்கு நடந்திருக்கு அப்படின்றீங்களாலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. காலையில் நம்ம ஏதாவது மோட்டிவேஷனாக சொன்னாதான் நமக்கே மோட்டிவேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு, அதாவது நாங்கள் சொல்லியிருந்த பதிலுக்கு நீ ஒரு கேள்வி கேட்டிருந்த இல்லையா, ஸோ அந்த கேள்விக்கான நாங்கள் சொன்ன பதிலுக்கான பதிலை சொல்லு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் புரியல. அப்படிதாங்க வாழ்க்கை. திரும்பவும் வந்து இதையே நான் எக்ஸாம்பிளாக வந்து சொல்லுவேன். சரி வானா வானா, உங்களை காலங்காத்தாலே டென்ஷன் பண்ண வேணாம். சரி, நான் கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க, ஸோ ரொம்ப நன்றிகள். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன பதில்களில் முக்காவாசி வந்து கரெக்டான பதிலாக தான் இருந்தது. ஸோ எம் சங்கர் அவர்கள் நேரு நகர்லேருந்து, ஹேமலதா பூக்கடையிலேருந்து, மணி ராமானுஜம், ராம் திருமழிசையிலேருந்து, அஸ்வினி நாகராஜ், கே பாலன், அதுக்கப்புறம் வந்து கே பூபாலனும் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன், கோவிந்தன், அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், கமலா வரதன், அதுக்கப்புறம் விருதுநகர்லேருந்து வி எஸ் ஆர் ஜீவா, நாகர்கோவில்லேருந்து சுதன் அவர்கள், ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் வந்து சிவா அருண், அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன், ரங்கராஜன், மாதவன், வி பாப்பா பட்டியிலேருந்து வெங்கடேசன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக வேலன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்களும் வந்து இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா அப்படின்னா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இமீடியட்டா போங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை கமெண்ட்டுகளாக தெரிவிக்கலாம். கேட்டு ஸ்டே டியூன்.

0: ஆனா என்னப்பா பாட்டுனா இதெல்லவா பாட்டு அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து முகேந்திர அவன் சிவாங்கி அவர்களுடைய வாய்ஸ்ல வந்து கேட்டு முடிச்சோம். சோ முகேந்திராவ் அவர்களுடைய லிரிக்ல, கோபி சுந்தர் அவர்களுடைய கம்போசிங்ல சாங் கேட்டு முடிச்சாச்சு வேலன் திரைப்படத்துக்காக. 7:46 ஆயிட்டு இருக்கு. சூப்பரா சமையா வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கிறது நானுங்க ராஜபினா. சோ சமையான பாட்டெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்றதுனால இன்னும் உங்களுக்காக வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். சோ நான் வந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு படை NSG இருக்கு இல்லையா, சோ தனது முதல் பெண்களுக்கான கமாண்டோ பயிற்சியை வந்து எந்த மாநிலத்தை வந்து தொடங்கினாங்க அப்படின்ற கேள்வி தான் வந்து கேட்டிருக்கேன். சோ இந்த கேள்விக்கு பதிலாக கமெண்ட்களை வந்து நீங்க கொடுக்க ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியம் மக்களே, ரெயின்போ FM 101.4
1: வணக்கம். நான் உங்க கார்த்திக் மேத்தா பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆல் இண்டியா ரேடியோ ரெயின்போ 101.4 எல்லாமே தூள்.

ஹே வாட் அ சாங்மா, காலையில் நீ இந்த பாட்டை போடுவே நான் எதிர்பார்க்கல, நான் செப்டிட்டீங்கல்ல, சரி ஓகே ரைட்டு விடுங்க. ஸோ சித் ஸ்ரீராம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸில், கபிலன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களினுடைய இசையில் சைக்கோ திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் 7:52 ஆயிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ வணக்கம் சென்னையில் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ண வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்த கேள்வி, தேசிய பாதுகாப்பு படை அதாவது என்எஸ்ஜி இருக்கு இல்லையா, தனது முதல் பெண்களுக்கான கமாண்டோ பயிற்சியை வந்து எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து பதில் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ சி நல்ல பெருமாள் அவர்கள் அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ராயப்பேட்டாலேருந்து தினேஷ், திருநின்ற ஊர்லேருந்து தமிழன் ஜெயராம், அதுக்கப்புறம் நாகராஜன் பி, மயிலையிலேருந்து பட்டாபி அவர்கள், சாமுன்னி கே எம் அவர்கள், அதுக்கப்புறம் பிரகாஷ் டிபிஎஸ் அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் அனுப்பிச்சிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் அப்படின்னு எனக்கு பூக்கள்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலி என்ன பதில் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து சொன்ன மாதிரி ஹரியானா, எஸ் ஹரியானாவில் தான் வந்து தொடங்கினாங்க. ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு படை இருக்குல்ல என்எஸ்ஜி, தனது முதல் பெண்களுக்கான கமாண்டோ பயிற்சியை வந்து ஹரியானா மாநிலத்தில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ

இதுதான் வந்து சரியான பதில். ஸோ ஹரியானா என்று பதில் அனுப்பிய எல்லாருக்குமே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்காகவும் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாட்டை வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எடுத்து வச்சுருக்கேன் மதராசப்பட்டினம் திரைப்படத்துக்காக. நீ இந்த பாட்டை கொடுத்துட்டு அப்படியே 8:00 திரும்பவும் நான் ஓடோடி வந்துவிடுவேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணும், இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணும். ஸோ ஓகே, மதராசப்பட்டினம் திரைப்படத்துக்காக பாடலாம் திவே மக்களே கேட்டு ஸ்டேஜ் 101.4 இல்லைங்களா இசமதூல்.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தி தொடர்பாக இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் நேற்று ஆலோசனை நடத்தினார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த மாதா பேராலயத்தின் ஆண்டு திருத்தேர் பவனி நேற்று விமரிசையாக நடைபெற்றது. பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கருப்பன் சாமி குத்தகைதார திரைப்படத்துக்காக பாடலாம் திவேசு இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியோனா இருங்க மக்களே. இது 104.4 இங்க எல்லாமே சமதுலே.

ஒன்ஸ் அகெயின் வெரி குட் மார்னிங் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 8:03 ஆயாச்சு. அகெயின் அவங்க ஆச்சு பினாஸ் வந்தாச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் என்னதான் வந்து நம்மளோட ஹார்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யா அப்படியே போயிட்டே இருந்தாலும் நம்மளோட மைண்ட் வந்து அப்படியே லைட்டாக ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு மணி நேரம் எஸ் அப்படியே வந்து உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ கிளம்பிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட மைண்டை வந்து அப்படியே சில் பண்ணி கூல் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க இந்த ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம

0: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
1: கதையா?
0: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
1: அந்த ராஜாக்கு
0: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
1: எஃப்எம் புடிச்சுதான்.
2: எந்த எஃப்எம்?
0: அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, எங்க எல்லாம் செம்ம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேலி நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

0: ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா அண்ட் கோரஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பரா பாடின ஒரு பாட்டு காதலில் விழுந்த இந்த திரைப்படத்துக்காக கேட்டு முடிச்சோம். எஸ், விஜய் ஆண்டனி அவர்களுடைய மியூசிக்ல, பி வி பிரசாந்த் அவர்களுடைய வரிகளில் தான் இந்த பாட்டை கேட்டோம். நேரம் சரியா 8:17 ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் அருமையான பாடல்கள்லாம் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குட்டி பிரேக் அப்புறம் கேட்டு ஸ்டே டியூன் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அமைசமதுல.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை

0: பதினோரு மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Pancha Bhoodangal Satchiya, Naangu Vedangal Solla. முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: அபய் அண்ட் சைந்தவி அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ஸ்ல, நிவாஸ் கே பிரசன்னா அவர்களுடைய கம்போசிங்ல, கபிலன் அவர்களுடைய வரிகள்ல திகிடி திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் 8:26 ஆயிட்டு இருக்கு. ஆசமான சாங்லாம், அப்படியே சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுருக்கும். அதே ஹாப்பியோட வந்து சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துக்காக அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு மக்களை ஸ்டேட்டின் ரெயின்போ FM 101.4

0: ஹரிச்சரன் ஹரிணி இவர்களுடைய ஹரிச்சரன் அண்ட் ஹரிணி அவர்களுடைய சூப்பரான ஒரு வாய்ஸ்ல வந்து நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல ஜோஷ்வா ஸ்ரீதர் அவர்களுடைய மியூசிக்ல வந்து காதல் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் 8:38 ஆயிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து கேட்கும் போது சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டெல்லாம் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வாரணம் 1000 திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கேன். இந்த பாடலை கேட்ட அப்படியே ஸ்டேட்யூன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101 பிரியனா நீங்களா மிஸ்ஸமதுல.
1: Hi Malini, I'm Krishnan. Na idha solli aganum, nee avlo valaga. Inge evana ivlo valaga oru ivlo valaga paathirukka maatanga. And I'm in love with you.

0: நரேஷ் ஐயர், பிரசாந்தினி, தாமரை, ஹாரிஸ் ஜெயராஜ் இவர்களுடைய சூப்பரான காம்போல அப்படியே அழகான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. வாரணம் 1000 திரைப்படத்துக்காக 8:44 ஆயாச்சு. ரஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே பியூட்டிஃபுல்லான சாங் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். என்னதான் நம்ம ரஷா போயிட்டு இருந்தாலும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும் இல்லையா? சோ அந்த வகையில அடுத்ததாக ஆதவன் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ஸ்டே டியூன் மக்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க எல்லாமே சமதூல்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: கார்த்திக் ஹரிணி அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய மியூசிக்ல சமையான ஒரு சாங் ஆதவன் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் 8:50 ஆயாச்சு. ரிஷா ரெயின்போல சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கும். அந்த வகையில் அடுத்ததாக யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அமைசமது உள்ளு.
1: Are you single? Buy me a drink. Hey, let's go out, man.

உதித் நாராயணன், சுசித்ரா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில, யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிச்சாச்சு. 8:56 ஆயாச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ ரெஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடித்ததாக நமக்காக கல்வனின் காதலி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை தொடர்ந்து இப்போதைக்கு நான் அப்படியே வந்து சின்ன பிரேக் போயிட்டு வந்துடுறேன். திரும்பவும் 10:00 உங்கள் எல்லாருக்கூடையும் பேசுறதுக்காக ஓடோடி வந்துவிடுவேன் சூப்பரான ஒரு டாபிக் கூட. ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கல்வனின் காதலி திரைப்படத்துக்காக நான் சொன்ன மாதிரி பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக குறைந்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரியா 9:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. எஸ் மக்களே, இன்னைக்கு 101.4 இப்போ 9 நான் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன். அவர் விவேக். எஸ் என் கூட சேர்ந்து நீங்க கேட்க விருப்பது
2: ரெயின்போ ராப்.
1: நேயர்களே, இந்த ரெயின்போ ஆப்பில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நான் உங்களுக்காக பல்வேறு பாடல்களை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ் கண்டிப்பாக இந்த ஒரு மாலை பொழுது, இந்த புதன்கிழமை, அதுவுமா இந்த ஒரு காலை பொழுது மணிக்கும் பாருங்கள், நானே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படி இருக்க. எஸ் கொஞ்சம் தூக்க கலக்கும், வேற எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியும். எஸ் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க, என்னடா இவன் மாலை பொழுதுன்றானே, காலை பொழுது தானே அப்படின்ட்டு. எஸ் நேயர்களே, இந்த ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு காலை பொழுதில் நான் உங்கள் அனைவருக்கும் குட் மார்னிங்கை தெரிவிச்சுக்கிட்டு முதல் பாடலாக நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி நினைக்கிறேன். எஸ் இன்னைக்கு நான் ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் பேசியாச்சு. பட் இருந்தாலுமே அந்த திருக்குறள் சொல்லாமல் போனால் எப்படி நல்லாவாக இருக்கும்? எஸ் சொல்கிறேன், கேளுங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்ற தள்ளினும் தள்ளாமாய் நீர்த்து அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு.

அதோட பொருள் என்ன அப்படின்னா, நான் நினைப்பதெல்லாமே உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும், அந்த எண்ணங்களை அடைவதில் தாமதம் ஏற்பட்டாலுமே முயற்சியை மட்டும் விட்டுவிடவே கூடாது அப்படின்ட்டு வந்து திருவள்ளுவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நான் யோசித்தேன் ஏதாவது நம்ம வந்து சொல்லணுமே அப்படின்ட்டு, ஆனால் ஏதாவது சொன்னாலுமே ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுமே அப்படின்ட்டு, ஒரு பெரிய கருத்தை எவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப ஒரு 7 வார்த்தையில், அதாவது ஒரு 2 அடியில் சொல்லக்கூடிய திறன் வந்து திருக்குறளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் அதே மாதிரி தான் இந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலுமே பரவாயில்ல, இப்போ இந்த நொடி இந்த சமயம் வந்து நீங்க லைக் காண்ற கனவுகளோ உங்களுக்கான ஆசைகள் எல்லாமே பெருசு பெருசா வைங்க. அதுக்கான டைம் சரியா வரலனாலுமே முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. அந்த முயற்சி அந்த கனவை நோக்கி உங்களை அடுத்த கட்டத்தை கூட்டு போகும் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில வந்து நான் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட நீங்க கேட்கவிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துடைய வரிகளில் மனோவுடைய குரல்ல தெக்கு சீமையிலி அப்படின்ற படத்தில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஆரம்பமே அட்டகாசம் திரைப்படத்தில் வந்து பியூட்டிஃபுல்லான அட்டகாசமான படம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதுள்ளு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: Rainbow Rap.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கலக்கிற நேரம் சரியா 9:12 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே எப்பவுமே சமதூள். 101.4 நான் உங்க ஆர்ஜி வைக்க தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் பயங்கரமா செம்மையா குதூகலமா இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன். முன்னாடி நம்ம வந்து அட்டகாசம் திரைப்படம் அட்டகாசமான ஒரு பாடல் பார்த்தோம். என்னடா நீ சம்மந்தமே இல்லாமல் தீபாவளி பாட்டு எடுத்து வந்து இப்போ போறே அப்படின்னு நீங்க கேட்கலாம். தீபாவளி பாட்டு மட்டும் இல்லை, பொங்கல் பாட்டு எடுத்து நான் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சட்டகாசம் திரைப்படத்துல வரும்போது போக்கிரி திரைப்படத்து பாடல் வரக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. அதுக்காக போக்கிரி திரைப்படத்துல எடுத்ததாக கபிலனுடைய வரிகளில் நவீனுடைய குரல்ல அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எஸ் போக்ரி பொங்கல் அப்படின்ற ஒரு பாடலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஆடுங்கடா என்ன சுற்றி அப்படின்ற ஒரு நடுவில் அந்த பொங்கல் மட்டும் வரி எப்படி நம்ம அட்டகாசம் திரைப்படத்தில் வந்து தெக்கு சிமையில் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வரும்போது நடுவில் வந்து மட்டும் வந்து தலை தீபாவளின்னு வரும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பொங்கல் அப்படின்ட்டு வரும். எஸ் நாங்கள் ஃபெஸ்டிவலே இல்லைனாலும் எல்லா நாளுமே ஃபெஸ்டிவல் மாதிரி நினச்சி தான் நாங்கள் பாடலே போடுவோம். எஸ் பிகாஸ் ஆஃப் லைக் உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் ஜாலியாக செம்மையாக வைப் பண்ணும் இல்லைங்களா? உங்களுடைய மிக்ஸிக்கு நான் கேரண்டியாக இருக்கேனா இல்லைன்னா எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக உங்களுடைய வைப்புக்கு இந்த ஒரு மணி நேரம் நான் வந்து ரொம்ப கேரண்டியாக இருப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறேன். எஸ் அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் போக்கிரி திரைப்படத்துலேருந்து செம்மையாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சு திரும்ப எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

பொங்கல் பவ்வில் பொங்கல். எஸ் நேர்களே, போக்கிரி திரைப்படத்தில் இருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து பார்த்தீங்க. எஸ் அடுத்ததாக உங்களுக்காக ரெயின்போ ரேப்பில் வரவிருக்கக்கூடிய பாடல், மணியுடைய வரிகளில் அனிருத்தோடைய குரலில் கண்ணும் கண்ணும் கொள்ளையடுதல் திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. எஸ் நீங்கள் வந்து காரில் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாடலை மட்டும் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் போயிட்டு எங்கே போய் சர்ச் பண்ணாலுமே ஒரு ட்ராவலில் ஒரு பாட்டு கொடுங்கப்பா அப்படின்னா முதல் பாட்டவே இந்த பாட்டு தான் வந்து நிற்கும். ஸோ அதனால தான் உங்களுக்காக ட்ராவல் பண்ணுறதுக்காகவே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாட்டை. கண்ணும் கண்ணும் கொள்ளையடுதல் திரைப்படத்தில் வந்து ஏலோ புலேலோ பாடலாம் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட் திரும்ப 101.1 இல்லைங்க எல்லாமே எப்போவுமே செமதூடு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Rainbow Rap. Rainbow Rap.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நாம் சரியா 9:24 நம்ம மைக் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே செமதுல நேர்களை 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் வச்சுருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ஆப் தான் கேட்டுருக்கீங்க. நான் ப்ளே பண்ணுற பாட்டு எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நான் நினைக்கிறேன். எஸ், அடுத்ததாக

ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல். கானா பாலா மற்றும் விஜய் பிரகாஷ் இருவரும் இணைந்து பாடிய தாமரையுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் என்னை அறிந்தால் திரைப்படத்தில் வந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், பயங்கரமாக வைப் பண்ணுங்கள். செம்ம பாட்டு இது. ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

0: நேர்களே, நேரம்
1: 9:30. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 9:30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல. எஸ் ரெயின்போ ரேப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கபிலனுடைய வரிகளில், மணிஷர்மாவுடைய இசையில், சங்கர் மகாதேவனுடைய குரலில், யூத் திரைப்படத்தின் ஆழ்தொட்ட பூபதி நானாடா அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Rainbow Rap.
3: He's gonna rock it. No, yeah, that's on my face. So now watch my roll.
2: Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியாக 9:39 மேடம் ஆகிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம தூள் 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வைக்கு தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க. இஸ் ரெயின்போ ரேப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் அசர் கோளரு, சுப்புலட்சுமி, அனிருத் ரவிச்சந்திரன் மூவரும் இணைந்து பாடி

விஷ்ணு எட்வன் அசல் குரலுடைய வரிகளில் அனைத்துடைய இசையில் மோனிகா அப்படின்ற பாடல் கூலி திரைப்படத்தில் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: ஸ்னேகலே ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:41 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மது. எஸ், இந்த ஒரு மணி நேரம் எல்லாருமே செம்மையாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பாட்டு எல்லாமே கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆக்சுவலி இந்த மார்னிங் வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட்ல தொடங்கிருக்கலாம். சில பேர் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் எழுந்த உடனே ஃபோனை பார்த்து நோண்டிட்டு இருந்திருப்பாங்க, சில பேர் வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு சம்திங் ஏதாவது மெடிடேஷன் மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காலை பொழுது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு விதமாக வந்து தொடங்கியிருக்கலாம். ஆனால் எப்படி தொடங்கியிருந்தாலுமே இந்த ஒரு காலை பொழுது எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக மாற்றுறோம் அப்படின்றது தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ ஸோ நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து வெக்ஸாகி போயிருப்போம். ஸோ ஒவ்வொரு காலை எழும்போதுமே அது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு பல்வேறு குழப்பங்களில் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து உங்களுக்காக வந்து சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுறது மட்டும் எப்போவுமே விட்றாதீங்க. உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா ஸோ ஓகே, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சில பேருக்கு வந்து ஒரு நாள் வரலாம், சில பேருக்கு ரெண்டு நாள் வரலாம், சில பேருக்கு 2 வருஷத்தில் வரலாம். ஆனால் கண்டிப்பாக அது உங்ககிட்ட வந்து வந்து தீரும். ஏன்னா லைக் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விசைக்குமே வந்து எதிர்விசை வந்து ஒவ்வொரு வினைக்குமே வந்து ஒரு எதிர்வினை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் வந்து ஒன்று பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் பேக் ஏதாவது கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு செயலில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களோட சக்ஸஸோட முதல் படியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணு. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஒரு சின்ன ஒரு தீப்பொறி தான் வந்து பெரிய கனல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பெரிய ஒரு நெருப்பாகும் அப்படின்ட்டு. ஸோ டெய்லியுமே வந்து அது வந்து விடாமல் வந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் எதை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு பார்க்குறேன்னா கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ச்சியாக வந்து விடாமல் பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு புஷ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன்று பண்ணால் கூட போதும், அடுத்த நாள் 2 பண்ணலாம், அடுத்த நாள் 3 பண்ணலாம். ஆனால் பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளோ தான் இது பண்ணாலுமே அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே இருக்கிற டெடிக்கேஷனும் நீங்கள் அந்த அளவுக்கு எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்காக வந்து மெனக்கடுறீங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் நாள் வந்து பேசுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாடல் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளமாக பாடலே போட்டிருக்கேன்னா ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு பிரேக் ஒன்று விட்டுட்டு ஒரே ஒரு விளம்பரம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாடலுக்கு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேட் ஒன்று திரேன் வேஃபம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்படியே சிக்னல் போட்டோ ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
1: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில்.

0: மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
0: இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

ஸ்னேர்களே, கோடம்பக்கம் ஏரி அப்படின்ற ஒரு பாடல் வந்து கேட்டீங்க. ரெயின்போ ஆப் திரைப்படத்தில், சாரி, ரெயின்போ ஆப்ல இருந்து கோடம்பக்கம் ஏரி அப்படின்ற பாடல் வந்து கேட்டீங்க. ஸ்டூடியோ கிளாக் நேரம் சரியாக 9:51 நம்ம மைண்டர் கிரிக்கெட் இருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ ஆப் முத்தியானப்புள்ளினால இங்கே எல்லாமே எப்பவுமே சேமதுல. எஸ் உங்களுக்காக ரெயின்போ ஆப்ல அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கென் கருணாசோடைய வரிகளில், கென் கருணாசோடைய குரலில் யூத் திரைப்படத்தில் முட்டை கடைக்கு அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ ஆப் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சேமதுல.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளர்க்கில் நேரம் சரியாக 9:54 நிமிடம் மைட் இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல. நேர்களே, ரெயின்போ ராப்பில் இந்த ஒரு மணி நேரம் நான் ப்ளே பண்ண பாட்டெல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், ரெயின்போ ராப்பில் கடைசியாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் நா முத்துக்குமாருடைய வரிகளில் தமன், ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி மற்றும் ரீட்டா ஐவரும் இணைந்து பாடிய நாமத்துக்குமாருடைய வரிகளில் தாமரையுடைய தமனுடைய இசையில் மலையூர் நாட்டம் என்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போ மேசமது உள்ளது.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர்

வருகிறது. கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வாகன விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் அமைக்கக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக குறைந்துள்ளது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கன அடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிளை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியையும் வரவேற்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெரி குட் மார்னிங் மக்களே, 10:03 ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. நான் உங்க ஆர்ஜே வினா சேண்ட்.
2: எஸ், நான் உங்க ஆர்ஜே விவேக்.
1: எவ்வளோ நேரம் கழிச்சு விவேக் நீங்க இப்படி ஸ்லோவா இருக்கீங்க, என்ன காலங்கத்தால தூக்கம் என்ன வேண்டி கிடக்கு?
2: நான் நீங்களே சொல்லிடுவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க கிட்டத்தட்ட கேப் விட்டீங்களா? ஐயோ, என்ன கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம்
1: அப்புறம் தெரியுதான். நாங்க எதுவுமே வந்து ஸ்கிரிப்டடா பண்ணல, நாங்கெல்லாம் வந்து அப்படியே ஆன் த ஃப்ளோல பண்ணிட்டு இருக்கோம் ஷோஸ்ல.
2: நம்ம மட்டும் இல்லை, மக்களும் ஆன் த ஃப்ளோல தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன்.
1: ஸோ இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு டாபிக் வச்சிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் டென்ஷனா சுத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கே வந்து எங்களுக்கு ஒரு வார்னிங் போர்டு வச்சிருந்தா என்ன வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங். ஓகே, நான் கோவமா இருக்கும்போது தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு ஒரு போர்டை நான் கழுத்துல மாட்டிட்டே சுத்தணும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வார்னிங் போர்டு உங்களோட வாழ்க்கையிலயும் வந்து நீங்க மாட்டணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக மாட்டுவீங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ நீங்க சொல்லுங்க விவேக், நீங்க வந்து எந்த விஷயத்துக்காக ஒரு வார்னிங் போர்டு
2: மாட்டுவீங்க? எப்பவுமே வந்து நம்ம கடைசியா தான் நமக்குள்ள கேட்டு போறோம். நீங்க ஸ்டார்டிங்லயே வந்து எங்க கிட்ட கேட்டீங்க, நான் வந்து கடைசியா அதுக்கு பதில் சொல்றேன்.
1: சரி, கடைசியா பதில் சொல்றாராமா? சரி, பாத்துடலாம் மக்களே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் டீப்பா உங்க எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து எங்க கூட கால் பண்ணி பேச போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு வார்னிங் போர்டு வைக்கணும் அப்படின்னா என்ன எழுத்துக்கள் எல்லாம் வந்து எழுதி போட்டு அப்படியே உங்க கழுத்துல மாட்டுவீங்க, அதான் வந்து நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, நீங்க கால் பண்ணனா எந்த நம்பர் கால் பண்ணனா 298600382 9986003838 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 2952055554 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக பிரியமுடன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு என்ன

வயிற்றுல கான் கோழி ஒண்ணு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.
1: பஞ்சபூதங்கள்

0: சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: மணி 11 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஸோ சூப்பரா தேவா அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும், பொன்னியின் செல்வன் அவர்களுடைய வரிகளையும் வந்து ஒரு சமையான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. எஸ் பிரியமுடன் திரைப்படத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு வார்னிங் போர்டு வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வார்னிங் போர்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யாருங்க இந்த?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
3: அகல்யா மாறன் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்க மேடம், நீங்க சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு வார்னிங் போர்டு ஒண்ணு வச்சா நீங்க என்ன வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
2: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க சொல்லுங்க
4: மேம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ். 8-9 வேற லெவலுக்கு பாட்டு போட்டீங்க மேம். பஸ்ல பெங்களூர்ல டிராவல் பண்ணி அந்த சாங் எல்லாம் கேட்கும் போது அட்டடா, என்ன ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி தெரியுமா?
2: சூப்பரா இருந்ததுல
4: நீங்க அப்போ யாரு எது பேசினாலும் நான் எதுவுமே உள்வாங்கிக்க மாட்டேன். சோ மூட் ஆஃப் ஆகுது, டர்ன் ஆன் ஆக டைம் ஆகும், அது வரைக்கும் பொறுமை அப்படின்னு ஒரு வார்னிங் போர்டு கொடுப்பேன்.
2: சூப்பர்.
4: ஆமா, ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம மூட் ஆஃப் இருப்போம் அப்படின்ட்டு நம்மள சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்ட்டுன்னு ஏதாவது வந்து மொக்கையா பண்ணுவாங்க, அது இன்னும் நம்மள டென்ஷன் ஏற்றி விட்டுரும். அந்த சமயத்துல ஐ எம் மூட் ஆஃப், அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, அப்புறமா ரீகெயின் ஆயிடுவேன், சுவிட்ச் ஆன் ஆன உடனே வாங்க அப்படின்னு.
2: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி.
5: கொஞ்சம் ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் கணபதி சார், சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு ஒரு போர்டு மாட்டணும்னா என்ன போர்டு மாட்டுவீங்க? ஹலோ, என்கிட்ட கேள்வியே கேட்காதீங்க, போர்டு மாட்டுவீங்க போல, சொல்லுங்க. ஆமாவா?
2: அதுதான் நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்கன்றாரு. சரி சார், சரி சார், பத்திரமா பஸ்ல போங்கன்னு இப்ப நான் போர்டு போடுறேன் சார், நன்றி. ஸோ அழகான வந்து நேயர்கள்லாம் வந்து அவங்களுக்கு என்ன வார்னிங் போர்டு வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, எல்லாருக்கும் வந்து கொஞ்சோண்டு டைம் கொடுத்துடலாம், அவங்களும் வந்து யோசிக்கணும் இல்லையா அப்படின்றதுக்காக. மேயாத மாந்திரைப்படுறதுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாமா?
5: கண்டிப்பாக.
2: சரி ஓகே, அது கூட வந்து நாங்கள் யோசிச்சுதாங்க சொல்கிறோம். சரி ஓகே, மக்களை என்ஜாய் பண்ணுங்கள் மேயாத மாந்திரைப்படுறதுக்காக. பாடலாம் திவே கேட்டு ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 101.4
5: எல்லாமே இப்போ மிஸ் மதுவுது.
6: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலோ உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லே தொங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: ரெயின்போ 101.4 இனி எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: காக்கா பாலா, ரத்னகுமார் அண்ட் சந்தோஷ் நாராயணன் இவர்களுடைய சூப்பரான ஒரு காம்போல மேயாதமான் திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 10:20 ஆயாச்சு. சோ நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம், யாருங்க இந்த?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம் சுமதி மேம், எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா
2: இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக ஒரு வார்னிங் போர்டு மாட்டணும்னா என்ன போர்டு மாட்டுவீங்க?
1: இதையும் கடந்து போ, எதையும் சுமந்து போகாதேன்னு சொல்லிட்டு இருப்பேன்.
0: ஓஹோஹோ, சூப்பர் மேடம்,
2: வணக்கம் குப்புசாமி ஐயா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு
3: தொடர்ந்து வா, தொட்டு விடாதே.
0: வணக்கம், யாருங்க இந்த?
2: ஐயோ, கட்டிட்டாங்க நினைக்கிறேன்.
0: வணக்கம்,
2: ஹலோ, இருக்கீங்களா? யாராவது
0: இருக்காங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சார், யாருங்க இந்த பேசுறீங்க?
4: சண்முகதுரை பேசுறேன் மேடம்.
2: வணக்கம் சண்முகதுரை சார், எப்படி இருக்கீங்க?
0: என்ன வார்னிங் போர்டு நீங்களே மாட்டிப்பீங்க? எங்கயோ அடிபட்டிருக்கா. வணக்கம், யாருங்க இந்த?
5: வணக்கம், குயில் கோபி.
0: குயிலே கூவிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன கேக்குறது சார்? நீங்க என்ன போர்டு வைப்பீங்க?
2: எங்கேயும் டவர் வைக்க கூடாது போர்டு வைப்பாரு நினைக்கிறேன்.
5: அருகில் வா முத்தமிடாது,
0: அருகில் வா முத்தமிடாது. ஏன் குயில் கோவப்பட்டுருமா? குயில் கோவப்பட்டுருமா சார்?
5: ஆமாமா.
0: சரி சார், சரி சார், சூப்பர் சார், நன்றி நன்றி. என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க,
2: என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்ற.
0: சரி, ஓகே, சூப்பராக ஜாலியாக வந்து எல்லாரும் வந்து அவங்களோட வார்னிங் போர்டு பற்றி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அழகாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான பாட்டெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக கண்ணெதிரே தோன்றி நாள் திரைப்படத்துக்காக சாங் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கிறதுல இன்பம் 101.4.
2: எல்லாமே எப்பவுமே சமதுவில்

எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

0: 101.4 இங்க எல்லாமே தோல்வி.
1: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
2: கதையா?
1: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
2: அந்த ராஜாக்கு
1: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
2: எஃப்எம் புடிச்சுதா?
3: எந்த எஃப்எம்?
1: அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, எங்க எல்லாம் செம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. ஆனேனே நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே செம்ம தூளு.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: பத்து மணி 30 நிமிடம் ஆயாச்சு. தேவா அவர்களுடைய வாய்ஸ்ல, லிரிக்ல, மியூசிக்ல சொல்லிட்டு சூப்பரா இந்த சாங் வந்து கேட்டு முடிச்சாச்சு. அப்படியே வந்து கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்துக்காக. சோ நம்ம கூட பேசுறதுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இது?
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: இருவரும் நலமா இருக்கும் சார்.
1: சூப்பரா இருக்கும் சார்.
2: அதாவது நமக்கு உலக பொதுமறை திருக்குறள் அது எழுதி வச்சாங்க. யாகாவலாயும் நாகாக்க காவாக்கால் சொல்ல சோகாப்பல் சொல்லி இருக்கப்பட்டு எழுதி வச்சாங்களேன்.
1: வணக்கம், யாருங்க இந்த? ஜெய்சிலன் சார் சொல்லுங்க. வெரி குட், குட் பாயா இருப்பீங்க நினைச்சேன் சார். கொஞ்சம் முட்டி போடுங்க. சரி, ஓகே சார், ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து லைஃப்ல வார்னிங் போர்டுன்னு ஏதாவது ஒன்று மாட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சொல்லியிருந்தேன் மக்களுக்கு, நான் கோவமா இருக்கேன், என்கிட்ட வந்து தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை மாட்டி ஒட்டிடுவேன் எப்போனா நான் கோவமா இருக்கும்போது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வார்னிங் போர்டு மாட்டி ஒட்டணும்னா நீங்க என்னென்னலாம் வந்து அதில் எழுதி ஒட்டுவீங்க? அப்படின்னு சொல்லுவீங்க.
3: ஏன், எதனால இந்த போர்டு ஒட்டுவீங்க சார்?
1: அவர் வந்து வண்டியில போகும்போது நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போக கூடாது, ஸ்லோவா போகணும், நான் அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்றேன். ஓகே சார், நன்றி சார். வணக்கம், யாருங்க இது?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
4: மேடம். சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
3: இவர் பேசுறது தெரிஞ்ச 2x வச்சு கேக்குறேன்.
1: ஆமா சார், சொல்லுங்க சார்.
4: போங்க,
1: அந்த வடிவேலோட காமெடி தான் அவர் சொல்லுவார்ல இந்த சுறா படத்துல, இப்படி இப்படி பண்ணி அப்படியே ஹார்ட் வெளில வந்துரு போகுது அப்படின்னு.
3: சுறா படம் சொன்னேன், மைண்ட் வந்து வேற எங்கேயோ போகுதுங்க. நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம்.
1: வணக்கம், யாருங்க இது? வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, வெக்கமா இருக்கீங்க. சரி, ஓகே, அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன போர்டு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம், யாருங்க இந்த?
5: வணக்கம், மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
3: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு வார்னிங் போர்டு மாட்டணும்னா என்ன போர்டு மாட்டுவீங்க?
5: விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை.
1: ஆஹா,
3: அடுத்து சொல்லுங்க. கெட்டு போகிறவர்கள் விட்டு
5: கொடுப்பதில்லைன்னு
1: பாத்தீங்களா? ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணாம இருந்தனால எக்கோ அடிக்கிறது எனக்கு. சரி, ஓகே மேடம், ஆனா வந்து சூப்பரா சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விட்டு கொடுக்கறவங்க என்னைக்கோ கெட்டு போவதில்லை, அது உண்மைதானே? நேர்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அழகான பாட்டை போடலாம். கண்ணால் அடுத்து இந்த ஆசையா திரைப்படத்துக்காக வெரி குட்டி குட்டி பாட்டு இது. இந்த பாட்டை கேட்டு அப்படி ஸ்டேச்சுனா இருங்க மக்களே. ரெயின்போ எஃப்எம்
3: 101.4
6: சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்து புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன். சரிகம பதனிசா சனிதப்ப மகரிசா சரிகம பதனி சங்கீதத்தை

0: கணபாலா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல தமன் அவர்களுடைய இசையில வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். மாமாங்க கனால் எடுத்தின ஆசை யாத்திரைப்படுத்துக்காக. சோ நம்ம வந்து வார்னிங் போர்டு உங்க லைஃப்ல மாற்றணும் அப்படின்னா கிண்ணன்னு மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ நேர்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்க இந்த? வெரி குட், வணக்கம்.
1: இருவருக்கும் இனிய காலை வணக்கம். தனாஷ் மேம்,
0: இனிய காலை வணக்கம்.
1: சென்னை ஆர்கே நகர் இருந்து பேசுறேன். வாய்ஸ் கேட்டாவே தனாஷ் வந்த மாதிரியே தெரிஞ்சது.
0: அப்படிதான் சார் இருக்கணும் நம்மளாம்.
1: எனக்கு பாத்தீங்கன்னா சில நேரத்துல யாரும் வரக்கூடாது, கோவமா இப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைப்பேன். எங்க வீட்டுல நாய் எல்லாம் இல்ல, நாய்கள் ஜாக்கிரன்னு ஒரு போடி
0: வச்சிருவேன். இதுதான் சார், இதுதான் சார் நான் எதிர்பார்த்தேன். நன்றி, வணக்கம். யாருங்க இந்த?
2: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க யாருங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
3: வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க ஒரு போர்டு வார்னிங் போர்டு மாட்டணும், என்ன போர்டு?
2: அதாவது இதுவும் கடந்து போகும்,
3: இதுவும் கடந்து போகும். இது மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லீங்களா?
2: ஆமா, வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையிலும் கலக்க வேண்டியது வரும். அதுக்காக தான் இதுவும் கலந்து போகணும்னு போயிட்டே இருக்கணும். எதையும் நம்ம வந்து மைண்ட்ல ஏத்தாம டிசி பாலிசிகளுக்காக இதுவும் கலந்து போயிடும்.
3: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம், வாழ்க வளம், மடிப்பாக்கம் கோபாலன். நிச்சயமா கேல
3: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா, சூப்பர் சார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு வார்னிங் போர்டு மாட்டினா என்ன போர்டு
4: மாட்டுவீங்க
3: சொல்லுங்க? நில் கவனி ஜாக்கிரதை. அதே நில் கவனி செல் தானே ஒரு அதனே ஜாக்கிரதை.
0: அவங்க ஏன் போக போறாங்க பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும்?
4: நான் பிரைண்ட் நடந்து போகும்போது வாழ்க்கை முட்டி முட்டி போவாங்க. அதனால போறவங்க ஜாக்கிரதை பாத்துக்கோங்க, வாக்கிங் இதெல்லாம் போங்கறதாக அதையும் சொல்றது.
3: ஓகே ஓகே சார்,
0: சூப்பர் சார், அருமை சார், நன்றி. அழகா வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட வார்னிங் போர்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா விவேக், நான் வந்து முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன் உங்க வார்னிங் போர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீங்க சொல்லுன்னா எங்களுக்கெல்லாம் வந்து பதட்டமாகறதா இல்லையா?
3: என்னோட வார்னிங் போர்டு என்னன்னா அடிக்கடி அதாவது சடானா வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்காதீங்க.
0: பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் எதையே வந்து அவர் போர்டா மாத்திட்டாரு கடைசியில. என்னையே நீங்க போர்டா மாத்திட்டீங்கல்ல.
3: நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையில வார்னிங் போர்டு மாட்டா என்ன போர்டு மாட்டுவீங்க?
0: பூனைகள் ஜாக்கிரதை.
3: பூனைகள் ஏன் பூனை பிடிக்காத உங்களுக்கு?
0: எங்க வீட்டுல நிறைய இருக்கு, பிடிக்காதவங்க வந்தா கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்னு. எங்க வீட்டுக்குலாம் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து சாதா தண்ணி கொடுக்க மாட்டோம், பூனை தண்ணி தான் வந்து கொடுப்போம். அப்படியே கிளாஸ்ல பூனையோட கையை வச்சு அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால எங்க வீட்டுக்கு வரும்போது பூனைகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும்.
3: இது புதுசா இருக்குங்க,
0: புதுசா தான் இருக்குல்ல. ஓகே நன்றி, வணக்கம். யாருங்க இந்த?
5: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுவீங்க?
5: 21
0: வணக்கம் மேடம், எனக்கும் அதான் சந்தோஷம். சரி ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க என்ன வார்னிங் போர்டு வச்சீங்க?
5: நான் போர்டு வச்சேன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க, 4 பேருக்கு ஒரு ஒரு

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: தமிழா ஆதி அவர்களுடைய வாய்ஸ்ல மியூசிக்ல அப்படியே வந்து சூப்பரா ஒரு சாங் வந்து கேட்டு முடிச்சோம். சோ 10:45 ஆயாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சி. பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ராஜே பினாசன்
2: மற்றும் மாற்று விவேக்.
1: எஸ், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வார்னிங் போர்டு, அதாவது நமக்கு நாமளே வந்து ஒரு வார்னிங் போர்டு வைக்கணும்னா என்னெல்லாம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இது?
3: இருவருக்கும் காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் ஐயா.
3: அடையாஸ்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: ஓகே வணக்கம்.
2: நல்லா இருக்கும்.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். சரி நீங்க சொல்லுங்க.
3: சூப்பரா இருக்கு கேட்டு காலையில நிகழ்ச்சி. எப்ப நிகழ்ச்சி வந்து காலையில வச்சு மேடம், நைட்டு 11 தான் முடிப்போம் மேடம்.
1: அப்படி அப்படி சாரு மேடம், எல்லாரும் இருக்கும்.
3: எங்க வீடு தனியா இருக்கு சார், தனியா இருக்குது. ஆனா எங்க வீட்டுல நாய் அவ்வளவு இல்ல, நாய் இல்ல. அதுக்காக போர்டு வந்து நாய்கள் ஜாகிரதை
1: பயங்கரமா யோசிக்கிறீங்க. நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
2: ஹலோ
4: வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க யாருங்க பேசுறீங்க? யாரு சார்?
4: அதாவது குலைக்கிற நாய் கடிக்காது, கடிக்கிற நாய் குலைக்காது
2: அப்படின்ட்டு போட மாட்டுவீங்களா?
4: ஆமா.
1: நல்லது
2: செஞ்ச நல்லது நமக்கு வந்துருமா சார்?
5: ஆமா, அது அவங்க புரிஞ்சுக்கணும். அதை
2: ஓகே சார்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. நீ விதைத்த விதை ஒன்று
2: காத்திருக்கும்
1: அந்த மாதிரி அவர் வந்து பயம்படுத்துற மாதிரி ஒரு போர்டு வைப்பாராமா. வணக்கம், யாரங்க இந்த?
2: ஹலோ, இருக்கீங்களா யாராவது லைன்ல? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. இணைப்புல
1: இருக்கீங்க?
6: இருவருக்கும் காலை வணக்கம். பெரும்பாக்கம் வணக்கம்.
2: வணக்கம் மனஜா மேம்.
1: வணக்கம் மனஜா மேடம்.
6: காலையில நீங்க ரெண்டு பேரும் பண்ற அட்டகாசம், அந்த பூனைய வந்து அரிசி குடுக்க சொல்றீங்க
1: மேடம். நீ என்ன இப்படி சொல்றீங்க? பூனை பிடிக்காதவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமா, நாங்க வந்து பூனை பிடிக்காதவங்க வந்தா அப்படிதான் பண்ணி கொடுப்போம். பூனை பிடிச்சிருக்கவங்க எல்லாம் அதை ஜாலியா அமிர்த மாதிரி குடிப்பாங்க தெரியுமா?
2: எனக்கும் கூட குடிக்கும். ஆனா எனக்கு
6: மேடம்
1: அருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து நமக்கு வந்து கொஞ்சோண்டு டைம் இருக்கு அப்படின்றனால ஒரு பாட்டை போட்டு கடைசியா நம்ம கூட பேசணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணுங்க. நான் சொல்ற நம்பருக்கு 2986003 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952505 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போக போறோம்.
2: பாட்டு
1: வருது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு போறோம். ஒரு ஸ்பெஷலான ஒரு மேரேஜ் இது கேட்டு ஸ்டேஜ் 101.4
2: எல்லாமே

0: உலகநாதன் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு குரல்லையும் லிரிக்லையும் வந்து சமயம் ஒரு பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. சித்திரம் பேசுதடி திரைப்படத்துக்காக நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ லக்கி காலர்னு ஒருத்தர் இருந்தால் தான் வந்து அந்த ஷோக்கே வந்து ஒரு பியூட்டி. ஸோ அதனால லக்கி காலர் லாஸ்ட் காலர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், யாரங்க இந்த?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சூப்பர் சார், நீங்க தான் வந்து லக்கி காலரா? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன போர்டு வந்து மாட்டுவீங்க?
1: நாம் என்ன செய்யறோமோ அதன் விளைவுகள் பின்னால் தெரியும்.
0: என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஓகே,
1: எல்லாத்துக்கும் பொருந்தும் மேடம், அது விவசாயத்துக்கு பொருந்தும்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், எங்களுக்கு புரிந்து விட்டது.
1: படிப்பு பொருந்தும்.
0: ஆமா சார், ஆமா சார், கரெக்ட் சார். நன்றி, நன்றி, நன்றி.
1: நாம் என்ன செய்யறோமோ அதன் விளைவுகள் பின்னால் தெரியும்.
0: ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார்.

0: ஓகே, என்ன செய்யறோமோ அதன் விளைவு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணலான் இருக்கோம்னா, நான் கிளம்பி போலான் இருக்கேன்.
1: நான் உங்களை அந்த மாதிரி பாதிலாம் விட்டு போக மாட்டேன், ஆனால் ரெண்டு மணிக்கு விட்டு போயிடுவேன்.
0: சரி ஓகே, நான் வந்து இப்போதைக்கு ஷோ வைண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். திரும்பவும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் சமையான பேச்சோட சூப்பரான பாடலோட கொஞ்சம் லாங்கான ஒரு ஹாலிடேக்கு போயிட்டு வந்து உங்க எல்லாருக்கூடிய மீட் பண்ண போறேன். ஸோ லைட்டாக வருத்தமாக தான் இருக்கு, இந்த மைக்கையும் உங்களையும் விட்டு அப்படியே போயிட்டு வர்றதுக்கு. இருந்தாலும் வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. பை பை, எல்லாரும் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி லெட்டர் போடுங்க, மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிக்கி நான் கிளம்புகிறேன். எதுனாலும் வந்து அப்படியே ஃபேஸ்புக்லலாம் டச்லேயே இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஏதோ வந்து ஒரு லாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி ஒரு ஸ்பீச்லாம் இருக்குல்ல, செய்யலங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் வந்துடுவேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே மக்களே, பை பை, ஹாப்பியாக இருங்க, நம்ம எஃப்எம் ரெயின்போ கேட்டுனே இருங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக பாடலாம் தேவி கேட்டு ஸ்டே டியூன்.

0: நேரம் 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது.

பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான DNA சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேரக் கட்டுப்பாடு கட்டாயமாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் தலைமைச் செயலகம் அமைக்கக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12 தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்

நெரிசலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் தலைமைச் செயலகம் அமைக்கக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.50 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 4800 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 12400 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருச்சி முக்கொம்பிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 113,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழிவிலை தூய அலங்கார அன்னை ஆலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. சென்னை செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சூத், மன்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலாப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்கல் நேரம் சரியா 11:03 மணி ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷவாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல. மீண்டும் நான் உங்க ஆர்ஜி விவேக் தான் உங்க கூட வந்து நினைஞ்சிருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. எஸ் புரியுது புரியுது புரியுது. இன்னைக்கு என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் நீங்க வந்து ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட ரெயின்போ ஷோல என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா நீங்க உங்களுக்காக செஞ்சுக்கிட்ட விஷயம் என்னது அப்படின்றதான். அதாவது எது வேணா இருக்கலாம். நான் எனக்காக வந்து இந்தந்த பொருட்களை வந்து வாங்கிக்கிட்டேன், எனக்காக நான் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன், எனக்காக என்னோட சந்தோஷத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் லவ்வோட உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து டாப்பிக்காக கொண்டு வந்திருக்கேன். எஸ் நீங்கள் என் கூட பேசணும் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986008 மற்றும் 2952054. மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் என் கூட பேசணும் நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986008 மற்றும் 2952054. எஸ் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கம் சார் விவேக் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாமா சார்?
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் தமிழ்ச்செல்வன் சார்.
1: வணக்கம் தமிழ்ச்செல்வன் சார். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம டாபிக் கேட்டீங்களா?
2: எனக்காக
1: ஸ்பெஷலா இல்ல சார், நீங்க உங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டீங்க கேட்டேன்.
2: முன்னாடி சார் இப்பதாங்க சார் ஒரு 6 மாசம் ஆச்சுங்க சார் அது.
1: ஓகே ஓகே ஓகே சார், சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். எஸ் நேர்களே, நான் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன். அதாவது கடைசியாக உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்ட்டு, அதாவது இந்த செல்ஃப் லவ்வோட பண்ணுவாங்களா, சார் எனக்காக நான் வந்து கடைசியாக இதெல்லாமே பண்ணிக்கிட்டோமா அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்களை வந்து என் கூட தான் இன்னைக்கு இந்த ஷோவில் உங்களோட ரெயின்போ ஷோவில் வந்து எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. நீங்கள் எங்கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986008 மற்றும் 2952054. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வணக்கம்.
3: எனக்காக
1: இப்பதான் சார் பணம் சேர்த்துட்டு வரேன். உங்களுக்காக இப்பதான் பணம் சேர்த்துட்டு வரீங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்காக நீங்க எதுவுமே பண்ணலீங்களா?
3: 2000 3000 கேக்குறேன்.

0: சார்.
1: ஓகே.
0: நல்லா சேர்க்கல. அது வந்து கடைசியில் இஎம்எஸ் எடுக்க யூஸ் ஆகும்னு சேர்க்கிறேன் சார்.
1: ஓகே. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச,
0: யார் பைசா செலவு பண்ண வேண்டாம், என்னுடைய காசு சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி சேர்த்துன்னு வரேன் சார்.
1: ஓகே. அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது சம்திங், ஏதாவது சின்ன விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல, அதாவது ரொம்ப பெரிய பெரிய விஷயம்.
0: ஓகே சார், தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார், நன்றி சார். என்ன எப்படி நம்ம தான் தேங்க்யூ சொல்லி முடிப்போம், இன்னைக்கு அவங்களே தேங்க்யூ சொல்லி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு உங்களோட ரெயின்போ ஷோவில் நான் வந்து என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வந்து முழுவதும் நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே. ஸோ அதாவது ஒரு செல்ஃப் லவ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த டாப்பிக்கை வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம்ல, இவங்க கிட்டேருந்து அன்பு வராதா, அவங்க கிட்டேருந்து அன்பு வராதா, இவங்க வந்து நம்ம கண்டுக்க மாட்டாங்களா, ஐயோ அவங்க வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்றது எல்லாமே தாண்டி, உங்களுக்கு முதல்ல நீங்கள் தான் முக்கியம். உங்களோட செல்ஃபுக்கு, உங்களுடைய உடம்புக்கு, உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் தான் முதல்ல முக்கியம். ஸோ உங்களுடைய செல்ஃப் மேலே, உங்களுடைய மனசு மேலே, உங்களுடைய உடம்பு மேலே நீங்கள் தான் வந்து முதல்ல நிற்கணும். அவங்களுக்காக நீங்கள் தான் வரணும். உங்களுக்காக நீங்களே நிக்கலனா வேற யார் நிப்பா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு இந்த டாபிக் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க இந்த டாபிக் சம்பந்தமா வந்து என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கனா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-0038 மற்றும் 2952-0554. எஸ் அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். இணைப்பில் வர்றாங்க, டக்குன்னு வந்து கட் ஆகிட்டு போயிடுறாங்க. நேரில் நீங்கள் வந்து எனக்கு மிஸ் கால் கொடுத்தா நான் வந்து திரும்ப கால் பேக் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் அந்த ஒரு 4 ரிங்காக விடுறத ஒரு 6 ரிங்காக 7 ரிங்காக விட்டிங்கன்னா நான் அட்டன் பண்ணி உங்களுக்காக வந்து பேசுவேன். எஸ் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-0038 மற்றும் 2952-0554.

0: ஸோ நான் இந்த டாப்பிக்கை கொண்டு வந்திருக்கேன். ரீசன் வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு நான் வந்து கடைசியாக என்ன விஷயம் நான் வந்து பர்சனலாக வந்து பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலி இதை வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஒரு சஸ்பெக்டாக வச்சுட்டு நான் இது இதுக்கு வந்து நான் கடைசியாக வந்து ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் சில விஷயங்கள் வந்து இப்போ சமீப காலமாக வந்து எனக்காக வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் வந்து நான் உங்ககிட்டயுமே வந்து கேட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணாமல் இருந்தாலுமே கூட பரவாயில்ல, இதுக்கு மேலே அட்லீஸ்ட் உங்களுக்காக வேர் மினிமம் ஆகாது ஏதாச்சும் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, நான் இது வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்காக மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பெருசு பெருசாக நான் வந்து எனக்காக வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக் வாங்கணும் அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் எதுவுமே கிடையாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் எனக்காக போய் சாப்பிடுவேன். ஸோ எனக்காக நான் வந்து இதை பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பீச் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து பீச்சுக்கு போவேன். ஸோ எனக்காக நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டியான விஷயங்களில் தான் உங்களோட பெரிய பெரிய பெரிய பெரிய சந்தோஷங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லுவேன். அப்படி பேசிட்டே இருக்கும் வந்து காலேஜ் வந்து லைனில் வராங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுவோம். வணக்கம் சொல்லுங்கள், யாரையும் வந்து பேசுகிறீங்க? இப்போ தான் சொன்ன வணக்கம், ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். நேயர்களே, மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து மிஸ் கால் விட்டீங்க அப்படின்னா என்னால் வந்து கால் பேக் பண்ண முடியாது. ஸோ இணைப்பில் வரீங்க, கால் அட்டன் பண்ணும்போது டக்குன்னு போயிடுறீங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வந்து இணைப்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணிட்டு முன்னாடி நீ வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்து வந்துடலாம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 90.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசம்மா போகிறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
1: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026.

0: under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி.

0: 31.4 இங்க எல்லாமே தூளு.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 11:12 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே இப்போ மேசமதுளு. எஸ் 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வைக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களோட ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. உங்களோட ரெயின்போ ஷோவில் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான செம்மையான ஒரு டாபிக் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, அதை பற்றி பல்வேறு விஷயங்கள் வந்து என்கூட வந்து பகிர்ந்துக்கணும் கதைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள் 298-600-38 மற்றும் 295-200-554. எஸ் அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். சுஜாதாவுடைய குரலில் ஆர் ரவிசங்கருடைய வரிகளில் சிற்பியோடைய இசையில் வசந்தமெல்லாம் வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்துலேருந்து எங்கே அந்த வெண்ணிலா பாடலாம் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. அடுத்த நேர்கிட்ட போய் நம்ம வந்து பேசிட்டு வந்துடலாம். ஸ்டேட்யூன் தந்துடுறேன் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 11:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 11:21 நம்ம மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெட் மழைஃபம் 101.4 இங்கே எல்லாமே எப்போ மிஸ் ஆகுது. எஸ் 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. காலர்ஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கடைசியா நீங்க உங்களுக்காக பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்னது? பாசிட்டிவா
2: ஹலோ
1: வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. நேயர்களே, நமக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாய்ஸ், அதாவது டவர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சிக்னல் எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குறிப்பாக முக்கியமாக வந்து உங்களுடைய பின்னாடி ஓடுற அந்த நம்மளுடைய எஃப்எம் உடைய வால்யூம் வந்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம பேசுறது நம்மக்கே வந்து எக்கோ கேட்கும். அதனால வந்து நம்மளாலையும் பேச முடியாது, கேட்குற நேயர்களாலையும் வந்து கேட்க முடியாது. ஸோ அடுத்து நினச்சிக்கிட்டு ஸோ கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-6003-8 மற்றும் 295-20-54. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யாரும் எங்கே பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு லைன் கிடச்சிருச்சு, சொல்லுங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: ஐயா காலை வணக்கம், நான் ஈரோடு சூரம்பட்டி வலசுல இருந்து இளங்கோ பேசுறேங்கய்யா.
1: வணக்கம் இளங்கோ ஐயா, சொல்லுங்க, நீங்களாவது கொஞ்சம் கரெக்டா பேசுறீங்க சொல்லுங்க. எல்லாம் கட் ஆயிட்டு போயிடுறாங்க, மிஸ் கால் விடுறாங்க, இல்லைன்னா வாலிபம் பின்னாடி வச்சிருக்காங்க, இல்லைன்னா டவர் இருக்க மாட்டேங்குது.
3: இல்ல இப்ப நான் பேசுறது நல்லா தெளிவா வருதுங்களா?
1: நீங்க பேசுறது தெளிவா வருது ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க உங்களுக்காக கடைசியா என்ன விஷயம் பண்ணிக்கிட்டீங்க?
3: ரெண்டு விஷயங்கள் இப்ப சமீப காலத்துல பண்ணிட்டேன். ஒன்னு வந்து என்னோட மகள், ரெண்டு மகள், புவனேஸ்வரி மோனிகா, இருவரும் சேர்ந்து எனக்கு 60வது திருமணம் பண்ணி வச்சாங்க.
1: வாவ், சூப்பர்.
3: அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னொரு என்னுடைய ஆசையை நிறைவேற்றினாங்க.
1: ஓ, என்னது?
3: கோட்டு சூட்டு நான் இது வரைக்கும் போட்டது இல்ல.
1: அப்படிங்களா?
3: ஆமா.
1: எத்தனை வயதுங்க ஆகுது உங்களுக்கு
3: இப்ப? எனக்கு 61ங்க.
1: 61 வயசு ஆயிடுச்சு, நீங்க இன்னும் கோட்டு சூட்டு போட்டது இல்லைங்களா?
3: அதனாலதான் 60வது வயசுல திருமணம் எனக்கு கோட்டு சூட்டு போட்டு எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்து.
1: ஓ மை காட்,
3: ஆசையை நிறைவேற்றினாங்க.
1: வா, உங்களுடைய மகள்கள் இருவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்றீங்க, சரிங்களா?
3: அதே மாதிரி இன்னும் வந்து சமீபத்துல இப்ப கரெக்டா ஒரு மாசம், போன மாசம் இதே தேதியில நான் திருப்பதியில என்னோட காணிக்கையா முடிவு கொடுத்துட்டு நானும் நண்பர்களை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். எனக்காக நான்
1: அதை உனக்காக உங்களுக்காக நீங்க போனீங்க, உங்களோட நண்பர்கள் கூட. சூப்பர் சூப்பர்,
3: கூட போனேன். இது ரெண்டுமே மறக்க முடியாத நிகழ்வா இருக்குது. அதோட இன்னொரு ஆசையை எங்க பிள்ளைகிட்ட சொல்லிருக்கிறேன், விமானத்துல ஒரு தடையாவது நான் பயணம் பண்ணுமா அப்படின்னு இருக்கிறேன்.
1: கண்டிப்பா அடுத்து ஒரு 5-6 மாசத்துக்குள்ள உங்களுடைய மகள்கள் உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க பாருங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க.
1: வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஆக்சுவலி டாப்பிக்கு கொஞ்சம் வந்து தள்ளி இருந்தாலுமே, கடைசியாக வந்து நான் எனக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து திருப்பதிக்கு போய்கிட்டேன், அதாவது ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்து அதை எனக்காக நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாரு. பட் அவருக்காக வந்து அவங்களுடைய மகள்கள், ஸோ மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து பிரின்சஸ் தான் இல்லைங்களா? அவங்கவுங்க அப்பாவுக்கு, எல்லா மகள்களுமே அவங்கவுங்க அப்பாவுக்கு வந்து பிரின்சஸ் தான் போல. ஏ, 60வது கல்யாணம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட வாழ்நாளையும் முதல் முறை வந்து கோட் ஷூட் போட்டு அழகு பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களை விட அவங்க அதை பண்ணாங்க பார்த்திங்கன்னா மகள்கள். ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்த கால் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: எனக்்காக நான் வந்து கோவிலுக்கு போனும்.

0: நிறைய கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு நினைச்சிருக்க, ஆனா போக முடியாம இருந்துச்சு. போன மாசத்துல ஆடி மாசத்துல போயிட்டு வந்தேன்.
1: போயிட்டு வந்துட்டீங்க உங்களுக்காக. ஓகேங்க, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்நேர்களே, இதை தான் நம்ம வந்து கேட்டிருக்கோம் உங்களுக்காக. வந்து கடைசி நீங்கள் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்ட்டு, அதாவது செல்ஃப் லவ், இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு உங்களோட நெட்வொர்க் ஷோ வந்து நான் வந்து டாபிக் கொண்டு வந்திருக்கேன். எஸ் அடுத்த காலர் இனப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: வணக்கம் ராஜேஸ்வரி மேம், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோங்கப்பா.
1: சூப்பரா இருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க உங்களுக்காக கடைசியா பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன?
2: எனக்கு கடைசியா பண்ணிக்கிட்ட விஷயம் வந்து வாயில் சேலை எடுப்பேன்.
1: என்னது?
2: இந்த இது வாயில் சேலை, இந்த பருத்தி சேலை.
1: ஓ ஓகே, வாழை சேலைன்னு சொல்லுவாங்களா அது?
2: அது வாயில் சேலைன்னு எங்க பக்கம் சொல்லுவோம்.
1: ஓகே ஓகே. எந்த ஊருங்க? எந்த ஊர் சொன்னீங்க நீங்க?
2: ராமநாதபுரம்.
1: ஓகே, அங்கெல்லாம் வாழைச்சேலை சொல்லுவாங்க.
2: ஆமா ஆமா, அது கைத்தறி, இங்க நிறைய கைத்தறி இருக்கு.
1: ஓகே.
2: சுத்தி எங்க ஊர் பக்கம் பூராமே பட்டு நூல் நூக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க பருத்தி சேலை தான் அதிகமா எடுப்பேன். அதுவுமே எனக்காக மட்டும் எடுத்துக்கிறது இல்ல, இந்த என்னை போல இருக்கிற எத்தனையோ பேரு அருமையில வாடுறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சேலை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு கட்டுறது பழக்கம். தீபாவளி பொங்கல்னாவே அது என்னமோ எனக்கு ஒரு அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா. அப்புறம் எங்க மாமியார், எங்க நாத்தனாரு அப்படின்னு ஒரு நாலஞ்சு சேலை எடுத்துருவேன்.
1: அது எடுத்து
2: எனக்கு ஒரு சேலை எடுத்து வச்சுக்கிருவேன். அந்த வெயிலுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரே வெயில், வெயில் எங்கெங்கு காணினும் ஒரே வெயில் தான் இப்பவெல்லாம் இல்லையா. ஏன்னா அப்பவெல்லாம் நாங்க சிறுபிள்ளையா இருக்கும்போது, இப்ப 50 வருஷம் முன்னாடிலாம் வெயிலோட தன்மை வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சுங்கப்பா. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வெயிலோட தன்மை வந்து அதிகமானது காரணம் நம்ம மனிதர்கள் தான், மனிதர்களோட பேராசைன்னு சொல்லணும்.
1: ஏன்னா எல்லாருக்கும் வந்து சேலை எடுத்து கொடுத்துருக்கீங்க இல்லையா. வாழ்த்துக்கள்.
2: பருத்தி சேலைகளை எடுக்கிற பழக்கம் எனக்கு எப்பவுமே உண்டு. வருஷ வருஷம் எடுத்து எல்லாரும் கொடுத்து நானும் கட்டுற பழக்கம் அதை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் தொடர்ந்து கடைபிடிப்பேன். வெயிலோட தாக்கத்தினால எல்லாருமே பருத்தி துணிகளை உடுத்தணும். எல்லாருமே பருத்தி துணிகளை கொடுத்தா உடல் வந்து
1: தற்கவெப்ப
2: சந்திக்கும் அப்படிங்கிறது சரியான அப்படிங்கறதையும்
1: சொல்லிக்கிறேன். ஸ்நேகலே ராஜேஸ்வரி மேம் வந்து அவங்களுக்காக வந்து பருத்தி சேலை எடுத்துக்கிட்டாங்க பிகாஸ் ஆஃப் வெயில். ஸோ வெயில்னால வந்து பருத்தி உடுத்துங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் தாராளமாக அந்த ஆலை வந்து பயன்படுத்தலாம். அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. நான் வர்றேன் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து ஹலோ அப்படின்ற டக்குன்னு கேட்டேன். நான் எங்கே போவேன், மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லைங்களா? அடுத்த கலர் வராங்க. ஹலோ ஹலோ, கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். இதை பாருங்கள் நேர்களே, நீங்கள் மிஸ் கால் விட்டால் என்னால் கால் பேக் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்ற மாதிரி என்னால் காலே பண்ண முடியாது உங்களுக்கு தெரியுமோ. ஸோ அதனால் கால் பண்ணும்போது ஒரு 10 ரிங்கு கொஞ்சம் சேர்த்து விடுங்க, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரிங்காவது கொஞ்சம் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலர் போகிறேன். வணக்கம் சொல்லுங்கள், யார் இருந்து பேசுங்க? வணக்கம் சொல்லுங்கள்.
3: வணக்கம் ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பேசுகிறேன் சார்.
1: வணக்கம் ராஜலட்சுமி மேம், எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன் மேம். சொல்லுங்கள், நீங்கள் வந்து உங்களுக்காக கடைசியாக பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன?
3: கடைசியான்னு இல்ல, இப்ப வந்து எனக்கு 70 வயசு.
1: கடைசியானா அந்த கடைசியா இல்லைங்க மேம், இப்ப சமீபத்துல அந்த இது
3: இப்ப ரெகுலரா என்னோட வாழ்க்கை குடும்பமா இருக்கும் பொழுது வேலைகள் வேலைகள் எதுலையுமே எனக்காக ஒதுக்க முடியாத ஒரு காலகட்டம். சாப்பிட கூட நேரம் இல்லாத சாப்பிட கூட
1: மாட்டேன்.
3: இப்ப வந்து என்னன்னா, நமக்காக இதை செய்யணும், நமக்காக இதை நம்ம சாப்பிடணும், சுண்டல் செஞ்சு சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு இந்த உணவு முறையை கடைபிடிச்சுக்கிட்டு வர. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 1 ஹவர் லைப்ரரியில போயிட்டு உட்காந்து ஒரு மேகசின் பாக்குறது, புஸ்தகம் படிக்கிறது, அதை செஞ்சுக்கிட்டு வரேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம், வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றது.
3: எஃப்எம்க்கு கான்டாக்ட் இது பண்றதுக்கான போன் பண்ணி பேசுறது, இது ஒரு எனக்கு சந்தோஷமான ஒரு இதா இருக்கு.
1: இத நீங்க சொல்றது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. போங்க. நன்றி நன்றி ராஜேஸ்வரி மேம், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். எவ்வளோ அருமையான ஒரு விஷயம்லாம். அதாவது எனக்கு வந்து 70 வயசு அடிச்சு இத்தனை வருஷம் நான் வந்து குடும்பத்துக்காகவே இது பண்ணிருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து நான் எனக்காக வந்து சுண்டல் சமைச்சு சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நான் சாப்பிட்றேன், ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன், எனக்காக நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்றது அந்த சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா. அதாவது இது நம்ம சும்மா மேலோட்டமாக பார்த்தா அப்படியே மேலோட்டமாக தெரியும், பட் ஆனால் நான் எனக்காக நான் வந்து

0: ஒரு சுண்டல் சமைச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது 70 வயசு ஆகுது. ஸோ இத்தனை நாள் இத்தனை வருஷம் வந்து குடும்பத்துக்காகவே வந்து ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி உழைச்சிருக்காங்க. ஸோ ஒரு நமக்காக பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து தோணுது. பட் ஸ்டில் இருந்தாலும் இத்தனை வருஷமெல்லாம் வெயிட் பண்ணலாம் வேண்டாம். அந்தந்த ஏஜில் உங்களுக்காக என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ அதெல்லாமே தயவு செஞ்சு வந்து செஞ்சு முடிச்சுருங்க. பிகாஸ் காலம் வந்து புண் போன்றது. ஸோ காலம் வந்து கிடைக்காது, வயதும் கிடைக்காது அப்படின்றனால. ஸோ அந்தந்த வயசில் எப்போ என்னென்னலாமே இது பண்ண முடியுமோ, உங்களால் லைக் எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயங்கள் வந்து செஞ்சிக்க முடியுமோ அதெல்லாமே செஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக உங்களுக்காக வந்து ஒரு பாடம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மணி சர்மாவுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் ஆரிஸ் ராகவேந்திரனுடைய குரலில் ஒரு அழகான பாடல், ஷாஜஹான் திரைப்படத்தில் வந்து மெல்லினமை பாட்டில் தான் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்து ஒரு சின்ன விளம்பரம் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன் வச்சுருக்கேன். எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூடு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
2: நான் ரெடி, கிளம்புவோமா?
1: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
2: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
1: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
2: எடுத்துக்கிட்டே சந்தியா.
1: 100-150 கிராம் எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10-20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம் சொல்ற.
2: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
1: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
2: நீ சொல்றதும் சரிதான்.
1: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.

0: countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:41 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல் 101.4 உங்களுடன் ரெயின்போ ஷோ தான். என் கூட வந்து சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நான் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து டாபிக் எனக்கு கொண்டு வந்திருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த கலர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். கபிலனுடைய வரிகளில் ஏஆர் ரகுமானுடைய இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் அவங்களுடைய குரலில் மரியான் திரைப்படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அப்படின்ட்டு ஒரு பாடல் வந்து உங்களுக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. எஸ், நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எவ்வளோதான் வந்து நாள் கணக்காக மணிக்கணக்காக பேசிகிட்டே இருந்தாலுமே சில பேர்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கேட்க தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. நல்ல ஃபீல் குட்டான ஒரு சாங் இது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்கு நேரம் சரியாக 11:47 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசியிருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களுடன் ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. ஆக்சுவலி செல்ஃப் லவ் ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து யோசிப்போம் இல்லைங்களா. அதாவது அவங்க வந்து நம்ம மேலே வந்து அன்பு செலுத்த மாட்டேறாங்க, இவங்க வந்து நம்ம மேலே வந்து அன்பு செலுத்த மாட்டேறாங்க, அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காங்க, இவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நாமளே வந்து ரொம்ப டவுன் பண்ணிப்போம். ஸோ மன ரீதியாக வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம நாமளே வந்து செல்ஃப் ஃபார்ம் பண்ணிப்போம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே இந்த செல்ஃப் ஃப்ளோ வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். பிகாஸ் லைக் இந்த ஒரு செல்ஃப் லவ்ன்றது வந்து லைக் உங்களுக்காக நீங்களே இல்லை அப்படின்னா, உங்களுடைய மனசுக்காக உங்களுடைய உடம்புக்காக நீங்களே உங்களுக்காக இல்லை அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களை வந்து எதிர்பார்க்கறதுல என்ன வகையில் வந்து நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் கரெக்ட் தானே. செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்காக கடைசியாக வந்து என்ன விஷயத்தெல்லாமே பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளே யோசிப்போம், ஆமாம்ல நம்ம எனக்காக நமக்காக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன விஷயம். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றது, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறது, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரது, உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட பேசுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்கிறேன். ஸோ செல்ஃப் லவ்ன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எஸ் இன்றைக்கி நான் அதை தான் ஒரு டாப்பிக் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து கடைசியாக பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்ற ஒரு டாப்பிக் தான் நான் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். நேரில் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. பட் இருந்தாலும் இன்னும் நம்மளுடைய ஷோ வந்து 12 நிமிஷம் வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்றனால நம்மளோட காலர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் போயிடலாம். வணக்கம் சொல்லுங்கள், யாரு எங்கே பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம். ஓ மை காட், இது வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. நேர்களே நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உங்களோட நெட்ஒர்க் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ரிங்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 ரிங்கு விட்டால் என்ன, ஆக்சுவலி கால் வருது, நான் அட்டன் பண்ண போகும்போது வந்து கட் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அடுத்த காலர் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு பாடல் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் பாடல் பார்க்கலாம், இல்லை பாடல் பார்த்துட்டு பிரேக் போகலாமா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? பாடலை பார்த்துட்டு பிரேக் போகலாம் தானே சொல்லுவீங்க. ஆனால் அப்படி இல்லை, நான் வந்து ஆப்போசிட்டாக தான் இருப்பேன் அப்படின்றனால. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக வந்து பிரேக் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாடல் வரும். ஸ்டேட்யூன் எல்லாமே எப்பவுமே சமதோல்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit

நேர்களை ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் 11:57 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஷோட எண்டிங்க்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். எஸ், இன்றைக்கி இந்த ஷோ உங்களுடைய வந்து ரொம்பவே சிறப்பாக போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். நேர்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணி அவங்களுடைய அவங்களுக்காக வந்து கடைசி என்னென்ன விஷயங்களுமே பண்ணிக்கிட்டாங்க, அதாவது செல்ஃப் லவ்வாக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துருந்தீங்க. ஸோ எல்லாருமே சிறப்பாக வந்து பேசுனீங்க, பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு இதோட நான் வந்து விடைபெறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். மீண்டும் போயிட்டு உங்களை வந்து 1 மணிக்கு வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து உங்களுக்காக வந்து ஒரு பாடல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தனுஷோடைய வரிகளில் அனிருத்தோடைய இசையில் அனிருத்தோடைய குரலில் ஒரு அழகான பாடல் 3 திரைப்பில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ளது.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் பிரிவு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 ஐ

ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பார்வையாளர்களுக்கு நேரக் கட்டுப்பாடு கடுமையாக கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்காமல் சென்னைக்கு வெளியே அமைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வரும் 12ஆம் தேதி லோக் அதாலத் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய் குறைந்து 113,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத், மான்ராஜ் சிங், சான்ஸ்கர் சரஸ்வத், ஆலப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று

0: போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மல்விகா பன்சோத், மன்ராஜ் சிங், சன்ஸ்கர் சரஸ்வத், ஆலப் மிஸ்ரா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ராகுல் லோகேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. தொடர்வது
2: நேர்களின் கேட்கவிருப்பது அரசு இ மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை. அரசு இ மார்க்கெட் தளம் சுருக்கமாக ஜெம் என அழைக்கப்படும் அரசின் இணையவழி கொள்முதல் தளமாகும். இதனை ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கின்றனர். டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் அரசின் செயல்பாடுகளை மேலும் வெளிப்படையானதாகவும் விரைவானதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதில் தொழில்நுட்பம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை இணையத்தின் மூலம் கொள்முதல் செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான தளமே கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என அழைக்கப்படும் அரசு இ மார்க்கெட் தளம், அதாவது ஜெம். முன்னொரு காலத்தில் தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பல்வேறு நடைமுறைகள், ஆவணங்கள் மற்றும் அதிக நேரம் தேவைப்பட்டது. ஆனால் அரசு இ மார்க்கெட் தளத்தின் மூலம் கணினி உபகரணங்கள், மரச்சாமான்கள் போன்ற பொருட்களையும், போக்குவரத்து, ஆலோசனை, பராமரிப்பு போன்ற சேவைகளையும் ஒரே இணையவழி தளத்தில் எளிதாக பெற முடிகிறது. அரசு இ மார்க்கெட் தளத்தின் மிகப்பெரிய சிறப்பு வெளிப்படைத்தன்மையாகும். பல விற்பனையாளர்கள் தங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் வாங்குபவர்கள் பல்வேறு தேர்வுகளை ஒப்பிட்டு தரம் மற்றும் விலையின் அடிப்படையில் சரியான முடிவை எடுக்க முடிகிறது. மேலும் இந்த தளம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், பெண் தொழில் முனைவோர் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. இதன் மூலம் மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா, வோக்கல் ஃபார் லோக்கல் போன்ற தேசிய முயற்சிகளுக்கும் ஊக்கம் கிடைக்கிறது. உள்ளூர் உற்பத்தி மற்றும் தொழில் முனைவோரை ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் அரசின் கொள்முதல் நடைமுறைகளில் நேரம் மற்றும் செலவையும் குறைக்க அரசு இ மார்க்கெட் தளம் உதவுகிறது. இன்றைய உலகம் டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தில் அரசு சேவைகளும் கொள்முதல் நடைமுறைகளும் நவீனமயமாக வேண்டும். எளிமை, வெளிப்படைத்தன்மை, போட்டித்தன்மை மற்றும் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற அடிப்படையில் செயல்படும் அரசு இ மார்க்கெட் தளம் இந்தியாவின் டிஜிட்டல் நிர்வாகத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நேரில் இதுவரை கேட்டது அரசு இ மார்க்கெட் தளம் குறித்த சிற்றுரை.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்த தொகுப்பை நாம் கேட்டோம்.

0: நேரம் இப்போ 12:06 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹை ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் என்ன பேச போகிறோம், நீங்கள் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஒருத்தரை பார்த்த உடனே, அட நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அப்படி சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னா, இல்லை யாரையோ வேற ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆள் மாற்றி பேசிட்டு அப்புறம் ஐயோ அப்படின்னு சமாளித்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஒரே மாதிரி ஒரு சிலருக்கு முகம் இருக்கும், அதனால் நீங்கள் அவங்க தானோ, நீங்கள் என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து யாராச்சும் நீங்கள் என்னுடைய சொந்தக்காரங்க மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்க? இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். 0444-9860038 0444-9520-554 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களும் நமக்காக காத்துட்ருக்கு, அதையும் நாம் கேட்டு ரசிக்கலாம். ஏன் அப்படின்னா, திடீர்னு நம்மளை பார்க்காத இதுவரையும் நாம் பழகாத ஒருவர் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க, ரொம்ப பாசமாக பேசுவாங்க. என்னடா இவ்வளோ ஃபஸ்ட்டு முறை அறிமுகமாகும் பொழுது இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவங்க வேறு ஒருத்தர் அப்படின்னு நம்மளை நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை நம்மளை மாதிரி நம்மளுடைய முகமும் அவங்களுடைய முகமும் அதே மாதிரி இருக்குன்றனால பேசியிருப்பாங்க. அந்த மாதிரியான அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் முதல் நேயர், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சசிகலா பேசுகிறேன் சார்.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: அக்கா அதே மாதிரி நான் வந்து வெளியில போகும்போது என்னோட சிஸ்டர் நான் வெளியில போகும்போது பாத்தாங்கன்னா, யாருனா பாத்தாங்கன்னா, தனம் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படி கேட்கும் போது, இல்லையே நான் இது எங்க அக்கா இல்ல, நான் அவங்க தங்கச்சி, தனத்தோட தங்கச்சி நானு அப்படின்னு நிறைய அனுபவம் இருக்கு சார் இந்த மாதிரி எனக்கு.
0: அப்படிங்களா?
1: ஆமா, நிறைய என்ன மாதிரியே இருப்பாங்க எங்க அக்கா. ஆனா ஒண்ணு டிஃபரண்ட் அத அந்த ஒரு விஷயம்
0: தான். ஓகே ஓகே ஓகேங்கம்மா, அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: பட்டாபுரம்ல இருந்து கலையரசி ஐயா.
0: சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
2: அதான் என் மகன் அப்படியே எங்க அப்பா மாதிரியே இருப்பாரு இயல்புகள்ல. அப்பா வந்து எந்த ஊராவது போய் பாக்கணும்னா முதல்ல அவர் போய் பார்த்துட்டு குழந்தைங்க குடும்பத்தோட எடுத்துட்டு போய் அங்க தங்க வைக்கலாம், இடம் இருக்கா, மற்ற வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்துட்டு வந்து எங்களை எல்லாம் கூட்டு போவாரு.
0: ஓகே ஓகே ஓகே.
2: அதே மாதிரி திரைப்படம் கூட ஏதாவது நல்ல படமா இருந்தா பாத்துட்டு வந்துட்டு அப்படியே எல்லாரையும் கூட்டு போயிட்டு செகண்ட் டைம் அவரும் பாப்பாரு, திருவிளையாடல், திருவருட்செல்வர், அம்மா குழந்தைகள் அப்படின்னு.
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி சார்.

0: Indian states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairying, Government of India.
1: நேரம் 12:12 ஆயிற்றுக்கு. ஐஸ் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் ஒரு முதல் பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். ஹரிஹரன் அண்ட் எம்எல்ஆர் கார்த்திகேயன் அவங்களுடைய குரலில், பரிணாமன் அவங்களுடைய வரிகளில், தேவாவின் இசையில் வந்துட்டே இருக்கு. வியாபாரி திரைப்படத்திலேருந்து ஒரு இனிமையான பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because

0: when we work together, possibilities become progress.
1: நேரம் 12:22 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதி, என் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நான் கேட்டிருந்த கேள்வி எதை பற்றி நம்ம பேசிருக்கோம் அப்படின்னா, உங்களை பார்த்து மற்றவங்க நீங்கள் அவங்கள மாதிரியே இருக்கிறீங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கிறீங்க, நீங்கள் என் ரிலேட்டிவ் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்களே தூரம் நீங்கள் பார்க்காதவங்க, அறிமுகமாகாதவங்க. அதே மாதிரி நீங்கள் இவங்க தானோ இவங்க அப்படின்னு ஒரே முக ஜாடை இருக்கிறதுனால இன்னொருத்தர்கிட்ட போய் பேசியிருக்கீங்களா, அந்த மாதிரியான அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0444-298-6-0038 0444-295-0554 வணக்கம். வணக்கம், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க? அதுக்குள்ளே அவங்களுடைய கால் கட் ஆகிடுச்சு. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை பார்த்து வேறு யாரும் அப்படின்னு நினச்ச தருணங்களை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம், ஹலோ.
2: வணக்கம் சார்,
1: சொல்லுங்கள், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
2: முத்துக்குமார் பேசுகிறேன் சார்.
1: முத்துக்குமார், சொல்லுங்கள் சார்.
2: எனக்கு வந்து அந்த மாதிரி அனுபவம், வேலை செஞ்ச இடத்துல உருவ ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது, ஆனா என்னை பார்க்கற எல்லாருமே பழகிற கொஞ்ச நேரத்திலேயே அவங்க, அதான் கடந்த காலத்துல இருந்த அவங்களுடைய ரிலேஷன்ல யாரோ ரொம்ப அவங்க மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. எனக்கு உங்களை பார்க்கும் போது அவங்கள மாதிரியே இருக்கு, அவங்க நான் போறது, நீங்க பேசுறது பண்றது அப்படி சொல்லிடுறாங்க. இது என்ன கூட பரவாயில்ல, ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் அங்க தங்கிடுறாங்க வேலை செஞ்சிருக்கல,
1: சரி
2: மாதிரி பார்த்தது கூட கிடையாது. ஆனா என்ன ஒவ்வொரு நாள் பார்க்கும் போதும் எனக்கு கூப்பிட்டு
1: நிறைய நடந்திருக்கு. நிகழ்ச்சியில் இதே மாதிரி நீங்களும் வணக்கம். அடுத்த நேயர் சொல்லுங்கம்மா, யார் அங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் லட்சுமி பேசுறேன், லட்சுமி மாப்பிள்ளை.
1: சொல்லுங்கம்மா.
3: நான் வந்து என்னோட சிஸ்டரும் நானும் ஒரே மாதிரி இருக்கோம் சார். அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசியிருப்பாங்களே அவங்க,
1: சசிகலான்னு.
3: அவங்க வாய்ஸும் என் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும்.
1: சரிங்கம்மா, சரிங்க.
3: என்னோட முகமும் அவங்க முகமும் ஒரே மாதிரி இருக்கும்.
1: ஓகே, ஓகே.
3: எஃப்எம்ல கூட கால் பண்ணும் போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்ல ஒருத்தரே தான் பேசுறாங்க, ஒருத்தரே தான் பேசுறாங்க.
1: அருண்மொழி சித்ரா அவங்களுடைய குரல்ல தேவாவின் இசையில வந்துட்டே இருக்கு, விஷ்ணு திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: Cooperation and sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: நேரம் 12:33 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி பெண் நேயர்கள் நீங்கள் கால் பண்ணலாம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சியும் கூட. உங்களை பார்த்து மற்றவங்க முதல் முறையாக பார்க்குறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க, என்னுடைய உறவினர் மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க, என்னுடைய மகள் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, ரொம்ப அன்பாக பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை பார்க்குறப்போ உடனே உங்களுக்கு அவங்கள பிடிச்சி போயிடும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப பழகின மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அவங்கள மாதிரியே முகஜாடை உங்களை ஃப்ரெண்டுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி உங்களை பார்த்த உடனே நீங்கள் இவங்கள மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருப்பீங்கல்ல, உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான இனிமையான ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கும், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி நம்மளுடைய ஹை ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் பேசலாம். நிறைய புது புது நேயர்கள் இந்த வாரத்திலேருந்தே நீங்கள் வந்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நம்மளுடைய நேயர்கள் ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்து கால் பண்ணிகிட்ருக்கீங்க. 0442986-0038 இந்த நம்பருக்கும், மற்றொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய அந்த மறக்க முடியாத அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? ஹலோ, ஓகே. இனிமேல் கால் பண்ண நேயர்கள் ஃபோனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், ரேடியோவில் வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்க. அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். உங்கள் காலை கட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அடு வணக்கம், சொல்லுங்கள்.
1: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: குரோம்பேட்ல இருந்து கற்பகம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: என்னோட ஃப்ரெண்டு லக்ஷ்மி வந்து என்ன மாதிரியா இருப்பாங்க? நிறைய பேர் அவங்க தான் நினைச்சு என்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க வந்து உங்க ரெண்டு பொண்ணு நினைச்சு எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க.
0: நிறைய
1: பேருமே
0: பேசிருக்கீங்களா? மறந்துட்டிருப்பீங்கன்னா அவங்க ஓகேம்மா. இந்த மாதிரி இனிமையான அனுபவங்களை நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். 0442986-0038 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் என்ன அப்படின்னா, வேட்டையன் திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது. சித்தார்த் பஸ்ரூர் அறிவு அவங்களுடைய வரிகளில், அவருடைய குரலில் அனிருத் ரவிச்சந்திரன்

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 12:41 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னொருத்தரை பார்த்து பேசும்பொழுது இன்னொருத்தர் நினச்சி நீங்கள் மாற்றி பேசியிருப்பீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க பேசுகிறப்போ நீங்கள் அவங்கள மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க. அந்த நிகழ்வுகள் வணக்கம். அடுத்த நேயர்
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சிலேருந்து சார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்மா, சொல்லுங்கம்மா.
2: சூப்பர் டாபிக் சார். என்னோட அம்மா வயசுல பாக்குறவங்க என்ன அம்மாவான்னு கேட்பாங்க. என்னோட வயசுல பாக்குறவங்க என் தங்கையும் என்னையும் பாத்துட்டு அக்காவா தங்கையாங்கிற மாதிரி கேப்பாங்க. மூணு பேரும் ஒரே மாதிரி இருப்போம்.
1: மூணு பேரும் அம்மா, நீங்க, உங்களுடைய தங்கை, மூணு பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்க.
2: ஒரு மாதிரி இருப்போம். அந்தந்த ஏஜ்ல பாத்தவங்க அம்மா

0: அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. எங்க ஏஜ்ல இருக்கிறவங்க பாத்துட்டு சுப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி, ஏமா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. இப்ப ரீசெண்டா நடந்ததுங்க சார், மூணாம் கிளாஸ் வாத்தியார் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதுக்கு நாங்க அந்த ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல படிச்ச பொண்ணு வந்துட்டு அம்மா ஹேமா நல்லா இருக்கா வரலீங்களான்னு கேட்குது. நான் தான் ஹேமா அப்படின்னு அவளுக்கு ஒரு சாக்கா அப்படியே அம்மா எப்படி பாத்தனும் அப்படியே இருக்க நீ அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாங்க மூணு பேரும் ஒரு மாதிரியே இருக்கோம் சார். பேசுறது கூட எங்களது வாய்ஸ் கூட அப்படியே இருக்கும். திடீர்னு புதுசா தூரத்துல இருந்து கேக்குறவங்க எல்லாம் அம்மா பேசுறாங்களா நான் பேசுறேன் தங்க பேசுறதுதான் தெரியாது.
1: ஓகே ஓகே ஓகே.
0: அந்த மாதிரியேதான் வாய்ஸ் வரும் எங்களுக்கு இருக்கும் மூணு பேருக்குமே. அது அவ்வளவு ஒரு இதுவா இருக்கு. நீங்க கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து, ஏன்னா புது நேயர்கள்லாம் வரட்டு வந்தேன். இந்த டாபிக்காக நான் ஓடி வந்துட்டேன். தேங்க்யூ சார் வாய்ஸ் கொடுத்ததுக்கு. நன்றி
1: நன்றிமா. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ. ஓகே, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0442986003 8 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய அந்த அழகான நினைவுகள், நீங்கள் மற்றவங்களை பார்த்து நீங்கள் இவங்களை மாதிரியே இருக்கிறீங்களே என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கீங்களே அப்படின்னு பேசின விஷயங்கள். வணக்கம் சொல்லுங்கள், யாருங்கிருந்து பேசுகிறீங்க, லைனில் இருக்கிறீங்க?
2: நெல்லை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். இப்ராஹிமா.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: எனக்கு ரெண்டு மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்திருக்கு சார். எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு 10-15 நாள் தொடர்ந்து ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி, ஒரு மீட்டிங் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தோன்னு நான் முதல்ல போயிடுவேன். அப்போ இன்னொருத்தவங்க வந்துக்கிட்டு இருந்துக்காங்க. ஒரு ஆள் திடீர்னு வந்து ஏம்பர் இப்ராஹிமா, அவங்க வந்து பானு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம பானு இல்லையே, இவங்க யாரை கேட்காதுன்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தர், அதே மாதிரி எங்கிட்ட இருக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்தாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்கள்ட்ட எங்க சொந்தக்காரங்க ஒரு ஆள் போய் விசாரிச்சிருக்காங்க. இப்ராஹிமா என்ன நீ முதல் நேரம் வந்துருவே, என்னைக்குன்னு இவ்வளவு லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஆள் இப்படி ஒன்னே மாத்தி இப்படி கேக்குது அப்படின்னா கடைசியில அந்த ஆளையும் வந்துட்டு என்னே மாதிரிதான் இருக்கு. முகச்சாயல் எல்லாமே, நேரம் கலர் எல்லாமே, ட்ரெஸ் எல்லாமே என்ன மாதிரியே இருந்தது. அவங்கள பார்த்துட்டு அதனால அப்படியா ஒன்னே போல இருக்கு, ஒன்னே போல அவள் இருக்கா, அதனால நான் கேட்டேன்னு சொல்லி அதனாலும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்கள வந்து அந்த பாண்டங்களை வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டேன். என்னை போல
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் நரேஷ் மகதி அவங்களுடைய குரல்ல வைரமுத்து நரிகளை ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வரலாறு திரைப்படத்திலிருந்து.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 12:50 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது ஒரு நிகழ்வில் மற்றவங்களை பார்க்குறப்போ, உங்களுக்கு ஒருத்தரை பார்க்குறப்போ இன்னொருத்தரை பார்க்குற மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்கும். நீங்கள் அவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசிகிட்ருப்பீங்க, அவங்க இல்லை நான் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி முகஜாடை இருவருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்கள் கிட்டே திடீர்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக அன்பாக பேசிகிட்ருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு திடீர்னு ஒரு நேரத்தில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த பேசுகிறப்போ, இல்லையே இது நான் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி யாரோ நினச்சி உங்கள் கிட்டே வந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் இவங்கள மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கிட்டே வந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்க கிட்டே போய் பேசியிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்துருச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0442986-0038, 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நேயர்களெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, குறிப்பாக என்னுடைய அம்மா, நான், என் தங்கை, மூணு பேரும் நாங்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்போம். அந்த தோற்றமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மாற்றி மாற்றி பேசுவாங்க. என்னுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட எப்படிமா இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பேசுவாங்க. என் ஃப்ரெண்டே வந்து என்கிட்ட உங்கள் பொண்ணு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து அம்மா நினச்சிட்டு கேட்டாங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், கால் பண்ணி நீங்கள் பேசலாம்.

அடுத்த நேயர் வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். ஓகே, கால் பண்ணி உடனே அவங்க கட் பண்ணிட்டாங்க. என்ன இணைப்பில் என்ன தடங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்படின்னா அந்த நினைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. ஒருத்தரை நம்ம பார்த்து பேசுகிறப்போ இந்த புதுசாக ஒரு உறவுகள் கிடைச்சிது அப்படின்னு ஒரு காலர் சொன்னாங்க. நான் என் முகமும் அவங்களும் முகமும் ஒரே மாதிரி இருக்குன்னு மற்றவங்க தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்படி தெரிஞ்சதில்லை. ஆனால் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிட்டு இப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய காலர்ஸ் கால் பண்ணாங்க, சசி, அதே மாதிரி லக்ஷ்மி, கற்பகம், ஹேமலதா, இப்ராஹிமா, இவங்க எல்லாருமே கால் பண்ணாங்க. இன்றைக்கி கால் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அந்த நிகழ்வு நிறைவு காலர் வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, என்னன்னு தெரியல, கால் கட் ஆகிட்டே இருக்குது.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நன்றி, கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. ரொம்ப இனிமையான ஒரு விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை நாம் கேட்டு ரசிக்க போகிறது அனிருத் ரவிச்சந்திரர் பிரகதி அவங்களுடைய குரலில், கார்கியின் வரிகள் அனிருத் ரவிச்சந்திரர் இசையில் வந்துட்டே இருக்கு. வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM 101.4. எல்லாமே எப்போவுமே செம்மத்தூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வைக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கரெக்டாக 1 மணிக்கு உங்களை வந்து சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைக்காலம்ன்ற ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணதான். எஸ், இந்த திரைக்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி புது புது பாடல்களுமே வருமானு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். பிகாஸ் இது வந்து இதில் வந்து வெறுமனே 1960-1970களில் இருந்த பாடல்கள் மட்டும்தான் வந்து இப்போ நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். என்னடா சொல்கிற இந்த இவ்வளோ பழைய பாட்டெல்லாம் ப்ளே பண்ணால் நாங்கள் எப்படி கேட்குறது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச பாட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் இல்லை இப்போயுமே

நீங்கள் வந்து அதுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு ரசிகராக ரசிகையாக இருக்கிற பாடல்கள் தான் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான பழைய பாடல்கள் தான் இப்போ வந்து நம்ம வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்ட்டு அந்த ட்ரெண்ட் மூடில் வந்து ட்ரெண்ட் செட்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ் ஒவ்வொரு பாடல்களுமே அப்படி தான் வந்து இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. திரைக்கோணத்தில் உங்களுக்காக முதலாவதாக வரவிருக்கக்கூடிய பாடல் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில், வாலியோடைய வரிகளில், கேவி மகாதேவனுடைய இசையில் அழகான ஒரு பாடல் அடிமை பெண் திரைப்படத்தில் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.

எஸ் நேர்களே, அடிமை பெண் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் பார்த்தீங்க, ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்ட்டு. எஸ் ஏமாற்ற மாட்டோம், ஆனால் என்ன அப்போ போய் ஏமாந்து தான் போயிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எஸ் திரைக்கணத்தில் அடுத்ததாக உங்களுக்கு அவர் இருக்கக்கூடிய பாடல் தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியோன்னு திரும்ப 101.4 இங்கே எல்லாமே அப்போ எஸ் சமதுள்ளு.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே. அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: Rainbow FM,
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டூடியோக்கு வர நேரம் சரியா 1:12 மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள எஸ் நேரில் 101.4 திரை கவனம் தான் கேட்டிருக்கீங்க என் கூட சேர்ந்து. எஸ் உங்களுக்காக அடுத்த 1 மணி நேரத்துக்கு ப்ளே பண்ண பல்வேறு பாடல்களை வந்து பியூட்டிஃபுல்லான அழகான செம்மையான ஜாலியான பாடல்களாமே உங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி திரைக்கணத்தில் அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் எஸ் எம் சுப்பையா அவர்களுடைய இசையில் ஏஎல் ராகவன் மற்றும் திருச்சி தங்கராஜு மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி மூவரும் இணைந்து பாடிய 500,000 திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: அடி தக்க
1: திடீர் மேளம்.
0: கல்யாண பந்தலிலே துடும் துடும் துடும், காதலுக்கு ஒரு காலேஜ் ஒய் ஒய் ஒய், குந்தன்

கண்ணாலே புரிஞ்சிடுச்சா குவா குவா குவா, காதலுக்கு ஒரு காலேஜ் ஹொய் ஹொய் ஹொய், உந்தன் கண்ணுக்குள்ளே தெரியுதடி.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்கில் நேரம் சரியாக 1:16 மைட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ச்சி வைக்க தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து திரைக்காலம் தான் கேட்டுருக்கேன். எஸ், திரைக்காலத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 60s 70s பாடல் எல்லாமே அழகழகாக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக கேட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த புதன்கிழமை மதியாதமா இப்போ தான் சாப்பிட்டு வந்து ஹபாட நிம்மதி அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படியே உட்காரும்போதே உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்து அப்படியே சொக்கும், அப்படியே உங்கள் கண்ணில் வந்து தூக்கத்தை நோக்கி பயணிக்கும். ஆனால் உங்களோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எஸ் இப்போ நான் ப்ளே பண்ண போகிற பாடல் எல்லாமே உங்களோட தூக்கத்துக்கு வந்து ஜாலியாக வந்து செம்மையாக தாளாட்டு பாடும், அப்படியே உங்கள் காதில் தேன் வந்து பாயும். எப்படி எஸ் அந்த மாதிரி பாடல்கள் தான் உங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த பழைய பாடல்களாக இருந்தாலுமே இப்போ தான் அது வந்து நம்ம வந்து கரண்ட் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நம்மளுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து 80s 90s ஃபோட்டோஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த பாடல்களும் வந்து எப்போயுமே ட்ரெண்டில் தான் இருக்குது.

0: எஸ்தட்டிக் அப்படின்ட்டு நம்ம வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே லைனாக வந்து ப்ளே பண்ணி வந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் அதனோட தொடர்ச்சியாக அதனோட வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா அப்படின்ற பாடல் தான். நான் ஊர்காவனை மட்டும் கேட்டாதீங்க, கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த பாட்டை கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம். ஓகேங்களா? ஸ்டேடியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுவுல.
1: நெஞ்சில் தொடுத்துக் கொள்ளவா
2: பட்டுக்கொள்ள

0: approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

வெல்கம் பேக் டு தி ஷோ திரைகாணம் ஸ்டூடியோ கிளக்கில் நேரம் சரியாக 1:23 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின் வேஃப் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. நேர்களே, திரைக்காலத்தில் பல்வேறு பாடல்களை கேட்டு ஜாலியாக பயங்கரமாக செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அப்படியே ஒரு குட்டி தூக்கு தோலையும் போயிட்டு வாங்க. ஸோ அந்த தூக்கத்துக்கு எல்லாமே தாளாட்டு பாடுறதுக்கு நான் உங்களுக்காக பாடல்கள் அமைச்சிட்டே இருக்கேன். நீங்கள் தூங்கி எழுந்துட்டு ஒரு 2 மணிக்கு திரும்பி வந்துருங்க, ஏன்னா 2 மணிக்கூட இந்த பாடல்கள் எல்லாமே முடிஞ்சிடும். எஸ், அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல், வாட் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஷி ஹேஸ். ஸோ அவளுக்கு என்ன அழகிய முகம் அப்படின்ற ஒரு பாடல் தான் நான் சொல்லலை. வாலி அவர்கள் வந்து அந்த பாடலில் வந்து வரிகளாக வந்து எழுதியிருக்காரு. ஆஸ் வாலி அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய அவளுக்கு என்ன அந்த பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எடுத்து தரேன் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே சமதுவில்லை.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi, from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, அ மூமெண்ட் வெர் லீடர்ஸ், இனோவேட்டர்ஸ், பிசினஸஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ் கம் டுகெதர் டு ஸ்ட்ரெங்தன் பார்ட்னர்ஷிப்ஸ். India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்குள்ள நாம் சரியாக 1:32 நிமிடம் ஆகிட்டு கேட்டுருக்கீங்க. ஆகாஷ் ஒன்றிரன் மழை 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள 101.4 திரைக்கணம் தான் கேட்டுருக்கீங்க. திரைக்கணத்தில் அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், டிஎம் சவுந்தரராஜனுடைய குரலில், சூரியகாந்தி திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது. அந்த பாம்பு என்ன கேட்டது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எடுத்து தெரியும் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதூள்.

எஸ் நேர்களே சொல்லுங்கள், இப்போது அந்த பரமசிவன் கழுத்திருந்த பாம்பு வந்து என்ன கேட்டது? கருடா சௌக்கியமானு கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பார்த்தீங்களா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எதுவுமே அன்வான்டாக நம்ம வந்து சும்மா அது இதுலாம் இது பண்ணாமல் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்து இருங்கப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கருடன் அவர்கள் வந்து பாம்புக்கு மட்டும் சொல்லலை, ஸோ நமக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறேன்.

எஸ்திரை கணத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் வி குமாருடைய இசையில் பி சுசிலா மற்றும் ஜமுனா ராணி இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ.

101.4 இங்க எல்லாமே தூளு. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 1:44 நிமிடம் மைட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ் ஒன் ரெண்டு வேஷம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுவில் 101.4. நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசிட்டு இருக்கேன், என் கூட சேர்ந்து திரை கானம் தான் கேட்டுருக்கீங்க. ஆக்சுவலி இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் இருப்பாங்க, அதாவது லட்சம், கோடி, பில்லியன், சரி ஓகே அது கூட வேணாம், ஒரு மனிதர் ஒருத்தர் வந்து எத்தனை பெண்கள் பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க? ஒரு 100, 1000, 5000, சரி ஓகே 10,000 கூட வச்சுப்போம். ஸோ ஒருத்தர் நான் வந்து பார்த்ததுலே அந்த பொண்ணை மட்டும்தான் ஒரு நல்ல அழகியன் பெண் அப்படின்ட்டு நான் சொல்லலை, வாலி அவர்கள் சொல்கிறாரு. ஸோ எத்தனையோ கவிஞர்கள் வந்து பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ எத்தனையோ புத்தகங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ கவிதைகள் புத்தகங்கள் எத்தனையோ வந்திருக்கு, பக்கம் பக்கமாக வந்து எழுதியிருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ பெரிய புத்தகங்கள் வந்திருக்கு, எவ்வளோ கவிதைகள் வந்து கொட்டி கிடக்கு. ஆனால் இருந்தாலுமே நான் வந்து அவங்க பேசின அந்த வார்த்தையை மட்டும்தான் ஒரு நல்ல கவிதைன்னு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலி. எஸ் அடுத்ததாக உங்களுக்காக எம்எஸ் சுஷ்வநாதனுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய அன்பேவா திரைப்படத்திலிருந்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை கேட்டு அப்படியே நீங்களும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டெல்லாம் வரலாம். ஸோ கொஞ்சம் போயிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே இருந்துட்டு திரும்பவும் நார்மல் நிகழ்காலத்துக்கு வந்து வந்துடுங்க, ஓகேங்களா? எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிட்ஸ் திரேன் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போ மெஸ் அமதுவில்லை.

சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியா 1:51 மைட்டர் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வேஃப் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுள்ள ஸ்னேகர்களே. இந்த ஒரு மணி நேரம் வந்து செம்மையாக ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் ப்ளே பண்ண போ பாட்டு எல்லாமே கேட்டு அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். எஸ், அடுத்ததாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எப்பயாவது மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து பீச் பக்கம் அந்த மாதிரி நீங்கள் ஓகே கிராமப்புறங்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ஏரி பக்கம்லாம் போவீங்க, குளத்து பக்கம்லாம் போவீங்க, சென்னையிலலாம் இருந்தீங்கன்னா பீச் பக்கம்லாம் போயிட்டு வருவீங்க, சும்மா போயிட்டு அந்த கொஞ்சம் காற்று கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போவீங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து போயிட்டு கவிதை ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆனால் இவர் அப்படி தாங்க பண்ணியிருக்காரு. பாருங்கள், காற்று வாங்க போயிட்டு கவிதையை வாங்கிட்டு வந்திருக்கார். எங்கேயா நடக்குமா? நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அதெல்லாம்? அது யார் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலி அவர்கள் தான். எஸ், வாலி அவர்களுடைய வரியில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ற பாடலாம், கலங்கரை விளக்கம் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்களே அந்த கலங்கரை விளக்கம் அல்ல, படத்தோட பெயர் கலங்கரை விளக்கம. அந்த படத்துலேருந்து காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிவர்சிட்டி 101.1

எஸ் நேர்களே, திரைக்கோணத்துடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் ஷோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். எஸ் எல்லாருமே இப்போ வந்து கண்ணு முழிச்சிக்கலாம், எழுந்துக்கலாம், பிகாஸ் இந்த பாடல்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அடுத்து வந்து உங்களுடைய வேலைகளை வந்து பார்க்க போகணும் இல்லைங்களா? சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி பிரேக்கில் இந்த பாடல் இந்த ஷோ எல்லாமே கேட்டிங்க. ஸோ மீண்டும் வந்து நீங்கள் போயிட்டு வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணணும் இல்லைங்களா? எஸ் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதோட இன்றைக்கி உங்கள் கிட்டேருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் ஆர்ஜே விவேக். டாடா, பை பை, சி யூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட மாட்டேன். உங்களுக்காக கடைசியாக ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன், அது எப்படி நான் உங்களை விட்டு போயிட்டு சொல்லுங்கள். எஸ் நான் உங்களை விட்டு போனாலுமே நான் ப்ளே பண்ணுற பாடல்கள் எல்லாமே உங்கள் கூட எப்பயுமே உங்கள் நினைவுகளில் இருக்கும் அப்படின்றத நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் பி சுசிலா அவர்களுடைய குரலில், எஸ் எம் சுப்பையாவுடைய இசையில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்கள் எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01 ஆயிற்றுக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆட்சி மோகன் ராஜ் பழனி. சூப்பரான பாடல்கள் காத்துட்ருக்கு. முதல் பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகளில், பாலபாரதியின் இசையில் வந்துட்டு இருக்குது. அமராவதி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 2:12 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராங்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமாரின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஜமான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதாங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகளில், ஆர் ரஹ்மான் இசையில், ஜென்டில்மேன் திரைப்படத்திலேருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: சொல்ற இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ்

0: இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம். ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எங்க முதலாளி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்கு

தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

தூதுவளையலரச்சி தொண்டையில தான் நனச்சி.

நேரம் 3:12 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இதமான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். முதல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், வைரமுத்து நரிகளில், மணி சர்மாவின் இசையில் யூத் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டோம். அடுத்ததாக மனோ மற்றும் எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், கஸ்தூரி ராஜாவின் வரிகளில், தேவாவின் இசையில் தாய் மனசு திரைப்படத்திலேருந்து ஒரு பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக இப்போ நாம் கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமாரின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஜமான் திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 3:19 ஆயிற்றுக்கு. அடுத்ததான் நம்ம கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்ரீனிவாஸ், நித்யஸ்ரீ, ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில், வைரமுத்து நரிகள், ஏ ஆர் ரகுமான் இசையில் வந்துட்டு இருக்கு படையப்ப திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள்.

0: நேரம் 3:22 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. இன்னைக்கு நம்ம கூட முதுகு எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பாலாஜி பாஷ்யம் இணைந்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களாகிய நீங்கள் குறிப்பாக இந்த முதுகு எலும்பு பிரச்சனை தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் தொலைபேசியனுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். 0442986008 0442952 0554 இந்த நம்பருக்கும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். உங்கள் சார்பில் என்னுடைய சந்தேகங்களையும் நான் கேட்பேன், கேள்விகளையும் கேட்பேன். டாக்டர், முதல்ல உங்களை வரவேற்கிறோம். நன்றி டாக்டர், உங்களுடைய நேரத்தை நம்முடைய நேயர்களுக்காக கொடுத்ததற்காக.
1: நன்றி. இங்கே இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஓகேங்க டாக்டர். டாக்டர், குறிப்பாக நம்ம இந்த முதுகு எலும்பு அதனுடைய முக்கியத்துவம் என்ன டாக்டர்?
1: ஒருத்தர் நேராக நின்று நடந்து வர்றது அவங்கக்கிட்ட இருக்க முதுகெலும்புனால தான். ஸோ ஒருத்தர் வழி இல்லாமல் நேராக வரும்போது அவங்களோட தைரியம் அண்ட் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் நம்ம உடம்புக்கு ஒரு முக்கியமான ஒரு நமக்கு ஷேப் கொடுக்கறதே அந்த ஸ்பைனுன்றதான் நான் சொல்லுவேன்.
0: ஓகே, இது எந்த நேரத்தில் பாதிக்க வாய்ப்பு இருக்குது டாக்டர்? இந்த முதுகெலும்புன்றது எப்பெல்லாம் பாதிக்கும், இந்த மாதிரி அது பாதிப்புறதுக்கான வழிகள் என்னென்ன, காரணங்கள் என்னென்ன?
1: சி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஐடி ஃபீல்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐடி ஃபீல்டுக்கு மாறிட்டாங்க. ஸோ அதனால என்ன விளைவுகள் ஆகுதுன்னா, நம்ம 6-8 ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்படிப்பட்ட ப்ரொலாங்டு உட்கார்ந்து இருக்கிற வேலையை பார்க்கும்போது அந்த ஸ்பைன் 2 நடுவில் இருக்க டிஸ்க்கு அதிக அழுத்தம் வருது. ஸோ இதனால் ஸ்லோவாக பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். முன்னாடி பார்த்தா எல்லாரும் விவசாயம் அந்த மாதிரி ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உடற்பயிற்சி பண்ணலனாலும் அந்த அதிக
0: உடல் உழைப்பு இருந்தது
1: கரெக்ட். ஸோ இப்போ அது அப்படியே மாறி மனசில் எல்லாமே பிரெயின் ரிலேட்டட் ஒர்க்காக மாறிடுச்சே தவிர நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கு குறைஞ்சிருச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் தி அதர் 2. 3 நம்ம வெயிலுக்கே அவ்வளோ போகிறது கிடையாது. முன்ன காலத்தில் நம்ம ஷர்ட்டில்

0: நம்ம வேலை செய்யும்போது நல்ல வெயில் மேலே படும்போது விட்டமின் டிடின்றது அதிகமாக எல்லாத்துக்கும் இருந்தது. இப்போ அதோட லெவலே 100க்கு 98 பேர்த்துக்கு கம்மியாக தான் இருக்குது. அதுவும் ஒரு ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த விட்டமின் டி3ன்ற குறைபாடுன்றது காமனாக எல்லாத்துக்கும் வருது. ஸோ இந்த மூணு ஃபேக்டர் தான் நான் மெயினாக ஒருத்தருக்கு பேக் பெயின் வரத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொல்ல வரேன்.
1: ஓகேங்க டாக்டர். இப்போ அதிகமாக நம்ம உட்காந்துட்டே வேலை செய்கிறதுனால முதுகுவலி வர வாய்ப்பு இருக்கு. எந்த வயசில் ஸ்டார்ட் ஆகும்னு ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லை வயசு காரணமாக இந்த வயசில் முதுகு வலி வரும், எலும்பு கொஞ்சம் தேய்மானமோ இல்லை வலுவிழக்குமோ அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா டாக்டர்?
0: எஸ் அதான் இப்போ கொஞ்சம்
1: டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு நேயர் இருக்கிறாங்க அவங்களுடைய கேள்வியும் நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம், யாருங்கன்னு பேசுகிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: ஓகே, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம்.
2: சார், இந்த முதுகுல அந்த தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவா ஏற்பட்டதுன்னு ஒருத்தருக்கு டயக்னைஸ் பண்றாங்கன்னா என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறத கொடுப்பாங்க? ரெண்டாவது, ஐடி கம்பெனில உட்கார்ந்து ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த பெயின், முதுகு தண்டம், தண்டு வடம் தொடர்பான ப்ராப்ளம்ஸ் வருங்கிறீங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் அப்படிங்கறதெல்லாம் பண்ண முடியும், இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: ஸோ உங்களோட முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் மேம். பேக் பெயின் அப்படின்றது அந்த எலும்பு தேய்மானம், அதாவது முதுகு எலும்பு தேய்மானன்றது நம்ம டிஸ்கோட ஹைட்டு குறையும் போது அது மேலே கீழே இருக்க எலும்பு தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்கு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டீஹைட்ரேஷன் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும். இது ரெண்டு பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு அந்த தேய்மானத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ தேய்மானத்து சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட்டு சிகிச்சை எல்லாம் இருக்குது. சரி, இப்போ எலும்பு நல்லா இருக்குது, வெறும் எலும்பு தேய்மானம் ஆகாமல் இந்த டிஸ்க்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது நிறையா இன்ஜெக்ஷன் தெரப்பீஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு சரி பண்ணலாம். இல்லை அதனால் டிஸ்க்கு வெளியில் வந்து நரம்பு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னும்போது இந்த இன்ஜெக்ஷன் தெரப்பீஸ் எல்லாம் முதல்ல சரி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இல்லாத போது நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம அதை சரி பண்ணலாம். ரெண்டாவது கேள்விக்கு, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலான்னா, எவ்ரி 30 மினிட்ஸ் ஒருக்கா நீங்கள் உங்கள் சேர்லேருந்து எந்திரிச்சு நின்று கை காலம் நார்மலாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே போதும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு எக்ஸசைஸ் தேவையில்லை, ஜஸ்ட் உங்களோட போஸ்டர் நேராக வச்சுக்கணும். ஸோ எர்கனாமிக்ஸ் அப்படின்ருக்கு, உங்களோட கழுத்து. இப்போ ஒரு ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் லீன் பண்ணி பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி டைம் வந்து அந்த டிஸ்க்கு ரொம்ப அதிக ப்ரெஷர் உண்டாகும். ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ கரெக்டாக பார்த்துட்டு எவ்ரி 30 மினிட்ஸ் ஆர் எவ்ரி 45 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு இடத்துல நின்று ஒரு காலத்தை காலை கையெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா ஒரு மூமெண்ட் மாதிரி பண்ணாலே போதும்.
1: ஓகேங்க. அடுத்த நேயர் வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க?
3: வணக்கம், மோகன் பேசுறேன்.
1: சொல்லுங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம்.
3: உங்கள் வாய்ஸும் டாக்டர் வாய்ஸும் ஒன்றா இருக்கு. வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்கள்.
3: சார், ராயப்பேட்டையிலேருந்து நெகட்டிவ் பேசுறேன் சார். வணக்கம், குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன்
3: சார். ரெண்டு கேள்வி சார். L1 to L4 பல்ஜ் இருக்குன்றாங்க, டியூ டு சோ மெனி ரீசன்ஸ், ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், உடஞ்சிருக்கலாம். அது வந்து ஹவு கேன் இட் பீ க்யூர்டு? அது எப்படி அறுவை சிகிச்சை இல்லாத பண்ண முடியுமா, இல்லை அதனோட தொடர் பிசியோதெரப்பி மாதிரி எதனா பண்ண முடியுமா? நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த ஸ்பைனில் கை வச்சாலே நிறைய பேருக்கும் அந்த பயம் இருக்கு, மக்கள் விழிப்புணர்வும் இன்னும் வரல. ஸ்பைன்னாலே எல்லாத்துக்கும் ஸ்கல்லு கூட ரெடி, ஹார்ட் ரெடி, கிட்னி ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. ஸ்பைன்ல ஒன்றுமே நிறைய பேர் வந்து எஸ்டேட் பண்ணுறாங்க. இது எப்படி சார் நம்ம வந்து?
0: சார், நம்ம முதல் கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4-5 இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்கிறது காமனாக எல்லாத்துக்குமே வரும். சி, இது வந்து பர்டிகுலராக எந்த லெவல் ஒரு பேஷண்ட்டுக்கு பெயின் உண்டாக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ 4-5 இடத்துல இருக்குது அப்படின்றச்ச ஒரு வேக் பேக் பெயின் தான் இருக்குது அப்படின்னும்போது நல்ல ஃபிசியோதெரப்பி ரெகுலராக பண்ணிவிட்டு அதுக்கு தேவைன்ற மெடிசன் எடுத்தாலே ஒரு 60-70% குறைஞ்சிரும். மிச்ச 30% நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாதம் பண்ணிட்டு நான் நிறுத்திட்டேன் அப்படின்றத பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 வருஷம் வரைக்கும் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக அந்த பேக்கில் இருக்க மசிலுக்கு ஸ்ட்ரென்த் உண்டாகும். அது வந்து உங்கள் பேக்கில் இருக்கிற அதாவது போனை வந்து வெயிட் அதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பெயின் ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் க்வெஸ்சன் வந்து ஏன் பேக் பெயினாக எல்லோரும் பேக் பெயின் சர்ஜரிஸ் அதாவது ஸ்பைன் சர்ஜரினா பயப்படுறாங்கன்ற காரணம் என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டிபி ஸ்பைனுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட்டே அவங்கள ஒரு கதவில் அவங்கள கட்டி போட்டுட்டு அவங்க பெட் ரெஸ்ட்டில் விடுவாங்க. ஸோ அதுவே நாளடைவில் வந்து ஓ ஸ்பைன்னா நம்ம படுத்த படுக்கையாக தான் இருக்கணும், இதுக்கு

0: ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயம் அச்சுறுத்தல் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னா லேட்டஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டே கேர் சர்வீஸ், காலையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஈவினிங்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம், ஒரு சில பேர்த்துக்கு அடுத்த நாள் காலையில் அனுப்புவோம். ஸோ அந்தளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
1: இந்த டே கேர் சர்ஜரியை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா சார்?
0: எஸ் சார், இதுக்கு ரெண்டு வகை சொல்லலாம் சார். ஒன்று வந்து நம்ம எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமினா நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் கம்மியாக, அதாவது 7 mm அப்படின்ற ஒரு இன்செஷனில் நம்ம இன்செஷன் போட்டு அதில் எந்த இடத்துல வந்து டிஸ்க்கு வெளியில் வந்து நரம்ப குத்துதோ அந்த இடத்துக்கு உள்ளே போய் நம்ம அந்த வெளியில் வந்திருக்க டிஸ்க்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்றச்ச கால் வலி, அதாவது சயாட்டிக்கா அப்படின்ற ப்ராப்ளம் உடனே சரியாயிடும். ரெண்டாவது, ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு காலும் மறுத்து போகும், இழுக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி சின்ன ஹோல் சர்ஜரிஸே நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பேர் தான் டே கேர் சர்ஜரி.
1: அடுத்ததாக காலர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா, கேக்குது. யாருங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: டாக்டர் கிட்ட பேசணும்.
1: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: எனக்கு முருகு ஆபரேஷன் பண்ணியிருக்கேன், கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல தான். கால் வந்து மரத்து போன மாதிரி இருக்கு அப்படியே. ஹலோ,
0: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, முழுசா சொல்லுங்க.
2: கால் வந்து மரத்து போன மாதிரி இருக்கு ரொம்ப. முதுகு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நான் தான் வேலை செய்ய வேண்டியா இருக்கு. ஏதோ ஒரு ராடை வச்சு உள்ளுக்குள்ள, ராடு எது உள்ளுக்குள்ள பிளேட் தான் வச்சிருக்காங்க, பெரிய ராடு வச்ச மாதிரி இருக்கு.
0: சரிங்க,
2: முடியவே இல்லை.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
0: நோக்கமே அந்த இடத்துல இருக்கிற வேண்டிய அசைவுகளை குறைக்கிறதுக்கு தான் இந்த சர்ஜரி பண்ணிருக்கு. ஸோ இதனால் அதுக்கு மேலே இருக்கிற பகுதி அதிகமாக வேலை செய்யும். அது நாளடைவில் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழித்து தான் அந்த வலி வறுமையை தவிர உடனே எல்லாம் வராது. ஸோ இது இப்போ உங்களுக்கு இருக்க பேக் பெயினுக்கு காரணம் அங்கே இருக்க லூஸாக இருக்க மசில்ஸும், கோர் அதாவது அப்டமனில் இருக்க மசில், வயிற்றில் இருக்க மசிலும் வீக்காக இருக்கிறது தான். ஸோ நீங்கள் ரெகுலர் ஃபிசியோதெரப்பி அது வீட்டிலே பண்ணிடலாம், வாரத்துக்கு 3 தடவை பண்ணாலே போதும். இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு வலி நிவாரணம் நல்லா கிடைக்கும்.
1: ஓகேங்க டாக்டர். டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயரும் இணைஞ்சிருக்கிறாங்க கேள்வியோடு. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
3: ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
1: ஆவடியிலிருந்து
3: ராணி? ராணி
1: சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க
3: டாக்டர். அது ஸ்பைனல் கார்டில் வந்து அந்த லாஸ்ட் உள்ள காலம் வந்து டிஸ்லொகேட் ஆகுமா? அதாவது கிராமத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து மசாஜ் பண்ணி அது சுழுக்க மாதிரி எடுக்க முடியுமா? அது அப்படி பண்ணுவாங்களா
0: மேம்? நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ற மெடிசனில் அந்த சுழுக்கு அப்படின்றதும் அந்த மசாஜ் பண்ணி ரிலீவ் பண்றதுன்றது கான்செப்டே இல்லை மேடம். எங்களது வந்து எங்கள் சயின்ஸில் வந்து ஒரு எலும்பு முன்னாடி வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்பாண்டலோ லிஸ்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் நீங்கள் கடைசி சொல்கிற இடம் பார்த்தா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது L5-S1 ரீஜன் மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து இந்த பார்ஸ்ன்ற ஒரு முக்கியமான பகுதி ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஏதாச்சும் ஒரு ரீசன், நீங்கள் எப்போயாச்சும் கீழே விழுந்திருக்கலாம் அந்த பேஷண்ட்டு, இல்லை நாளடைவில் அது அப்படியே உடஞ்சி கொஞ்சம் அந்த எலும்பு முன்னாடி பின்னாடி வந்திருக்கும். இதுக்கு மசாஜ் எல்லாம் சரியாகாது மேடம், நார்மல் ஃபிசியோ எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாகும். பட் என்னைக்கு கால் வலி வருதோ, கால் மறுத்து போதோ, அன்னைக்கு நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த எலும்பு முன்னாடி வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ண முடியும்னா அது ஒரு தற்காலிகமான எஃபெக்டாக இருக்கும். ஒரு 2 மாதமோ 3 மாதமோ அந்த இன்ஜெக்ஷனால் வலி நிவாரணம் கிடைக்குமே தவிர அதுக்கு ஸ்க்ரூ ராடு போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு வலி குறையும்.
1: ஓகேங்க டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கிறீங்க, யார் எங்கிட்ட பேசுறீங்க?
4: வணக்கம் சார், பட்டா பிராமில இருந்து ராதாகிருஷ்ணன்.
1: ஓகே டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
0: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க
4: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
4: சார். எனக்கு 60 வயசு ஆகுது சார், நான் அப்ள கம்பெனில வேலை செய்யறேன் சார். உட்கார்ந்து எந்திரிச்சா முதுகு முன்னுரியும் இல்லை சார்.
0: சரிங்க,
4: ஒரு மணி நேரம் பொறுத்துதான் அந்த பழைய கண்ட்ரோல் வருது. அது இல்லாம வேர்வை நிறைய வருது, வேர்வை வந்து அப்படி தலையில இருந்து கையில வரைக்கும் ஊத்துவதுனால உடம்பு டயர்டாது சார்.
0: சார், முதல்ல நம்ம வந்து உங்களோட விட்டமின் D3 அண்ட் கால்சியம் லெவல்ஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் குறைபாடு இருந்ததுன்னா முதல்ல அதை சரி பண்ணலாம், நம்பர் 1. ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் சிகரெட் ஸ்மோக்

0: பண்ணுறதா இருந்தால் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறது தான் பெட்டர் சாய்ஸ். கண்ட்ரோல்ன்ற வார்த்தையோட நிறுத்திடணும். ரெண்டாவது, மது பழக்கம் இருந்தாலும் அதையும் நிறுத்திடணும், இல்லைன்னா விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. அப்புறம் ரெண்டாவது, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதிகம் உட்கார்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றச்ச நீங்கள் நிற்கிறதோ, அதாவது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதோ, அப்படி இல்லையா அதிக வேலை செய்ய வேண்டிய ஒரு வேலை உங்கள் கம்பெனியில் அந்த வசதி இல்லை, உட்காந்துட்டே செய்யணும் போது பெல்ட்டு, ஒரு பேக் பெல்ட்டு போட்டுக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு வலி குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றச்ச நம்ம கார்டல் எபிடூரல் இன்ஜெக்ஷன்றது போடலாம். அதாவது அந்த டெய்ல்போன் பக்கத்தை ஒரு ஸ்மால் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தாங்க, அது போட்டாலே உங்களுக்கு நல்ல இந்த இன்ஃப்ளமேஷனால் வர பெயின் எல்லாமே 100% செட்டில் ஆகிடும்.
1: ஓகேங்க டாக்டர். டாக்டர், இவ்வளோ நேரம் நேயர்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. குறிப்பாக கேட்டுட்ருக்கிற நேயர்கள் இன்னும் இது தொடர்பான, இந்த முதுகு எலும்பு தொடர்பான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா 0442986-0038 இந்த நம்பருக்கும், 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். நாம் அடுத்ததாக கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் கே.எல். ஸ்ரீராம் அவருடைய குரலில், வைரமுத்து நரிகளை ஆர். ரஹ்மான் இசையில், பழைய பாத்திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 3:41 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கி முதுகு எலும்பு தொடர்பாக, அந்த வலி தொடர்பாக தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். டாக்டர் பாலாஜி பாஷ்யம், சீனியர் கன்சல்டன்ட், முதுகு எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நேயர்களாகி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கேட்டு உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். 0442986008 0442952054. அடுத்த நேயர், வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர் இருக்காரு, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் சதீஷ் பேசுறேங்க சார்.
0: ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க
1: சார். குட் ஈவினிங் சார்.
0: குட் ஈவினிங்
1: சார். 2020 ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அதுல வந்து என்னோட C5 ஆண்ட்ரே வெச் கம்ப்ரஷன் ஃபிராக்சர், அதனால லைக் 4 inch அண்ட் ஹை இன்ச்சோட மூவ்மெண்ட் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா லைக் ஸ்லோவா ரெக்கவர் ஆச்சு. அப்புறம் ரீஹாபிலேஷன் இருந்தேன் 1 month. பட் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறதுல லைக் வாக்கபிள் போர்ஷன்ல தான் டிஸ்சார்ஜ்
0: ஆனேன்.
1: ஒரு ஒரு 3 years ஆயிடுச்சு. பட் எனக்கு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே எனது என்ன சொல்றதுனா, என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும், என்ன ஃபாலோ பண்ணணும், எல்லாமே கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் மைண்டா இருக்கு. ரெகுலர் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. பட் சடனா யோசிச்சு சொல்ல என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரிகாஷனா இருக்கணும், லைக் டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்ப, இப்ப டிரைவ் பண்றது இல்ல, அந்த மாதிரி லைக் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா அவங்க சொன்னாங்க ஒரு இன்சிடன்ட் ஆனா கூட கண்டிப்பா உங்களுக்கு பழைய கண்டிஷன் ரிப்பீட் ஆயிடும் அப்படின்னு டாக்டர் வார்ன் பண்ணாங்க. கொஞ்சம் அட்வைஸ்
2: பண்ணேன் சார். ஒன்ஸ் இப்ப ரிகவரி நல்லா வந்துருச்சு அப்படின்றச்ச, நீங்க கீழே விழுகாம உங்களை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தாலே போதும், அதுக்கு மேல எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது, நம்பர் ஒன். ஸோ ரெண்டாவது, அவர் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுத்த அந்த எக்ஸசைஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாலும் கீழே விழாமல் இருந்தாலே, இந்த 2 ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலே போதும், நீங்கள் நார்மலாக எல்லாமே பண்ணலாம். மூணாவது, வெயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 to 10 kgs நீங்கள் தூக்கலாம். அதுக்கு மேலே தூக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு உதவி வாங்கிக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் மீன்ஸ் ஆஃப் மோடு எப்படியாச்சும் ஒன்று தூக்கி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ யூ ஆர் ரியலி லக்கி. Good. I'm really happy that உங்களுக்கு ஃபுல் ரிகவரி வந்திருக்கு. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் விட்டமின் B12 லெவல்ஸு, D3 லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக செக்கில் வச்சுக்கோங்க. எடை கூடாதீங்க. கரெக்டாக எடை ஒரு உங்களோட நார்மல் BMI லெவல்லேருந்து ஒரு 5 to 6 kgs இஸ் ஓகே. அதுக்கு மேலே கண்டிப்பாக வெயிட் போடக்கூடாது. ரெகுலர் உடற்பயிற்சி, லைக் ஜிம்முக்கெல்லாம் போகாதீங்க. வாக்கிங், குறிப்பிட்ட லெவலுக்கு வாக்கிங், ஒரு 1/2 to 1 hour நல்லா பிரிஸ்க் வாக்கிங், அதுலேயே உங்களுக்கு வேர்வை வந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி உங்களை நார்மலாக பார்த்துக்கிட்டாலே போதும். இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் எதுவும் இல்லை. ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட் சாப்பிட்டாலே போதுங்க.
0: ஓகேங்க டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நான் சித்தமலை ராஜமணி பேசுகிறேன் சார்.
0: ஓகே, டாக்டர் கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்க
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்
3: சார். எங்கள் ஒய்ஃபு

0: 45 வயசு ஆகுது அவங்களுக்கு, இந்த கால் முட்டில இருந்து கீழே வரைக்கும் வலி அதிகமா இருக்குது. அது டாக்டர் பார்த்தா ஒரு மாத்திரை விட்டா சாப்பிட்றோம்.
1: சரிங்க.
0: ஆனா எக்ஸ்ரே இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தண்டவன தேய்மானமா இருக்குமா, அதனாலதான் அந்த மாதிரி சொல்லிட்டு மாத்திரை, அந்த மாத்திரை சாப்பிட்டா வலி இல்லாம இருக்கு சார்.
1: சரிங்க.
0: ஆனா ஒரு ரெண்டு நாளைக்கு மாத்திரை விட்டா திரும்பி அந்த மாதிரி வலி வந்துருக்கு.
1: சரிங்க சரிங்க. ஸோ இது
0: மேற்கொண்டு
1: அதான் அதான் இதுக்கு பேர் வந்து இந்த இந்த நரம்புக்கு பின்னாடி ஒரு தசை இருக்குங்க, லிகமெண்டம் ஃப்ளூயம்னு சொல்லுவோம். அது போய் நரம்பு அழுத்திட்டு இருக்கும். அதனால தான் அந்த கால் மறுத்து போகிறது, கால் இழுக்கிறது, அதாவது ஊசி குத்துறாப்புல இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாங்க. அதாவது அதாவது எந்த நரம்பு வலி இருக்குதோ, இப்போது ரெண்டு கால் வலி இருக்கும்போது ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ அதாவது வந்து இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க ட்ரீட் பண்ணோம். ஸ்டெப் நம்பர் ஒன் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, கரெக்டாக மாத்திரை கொடுத்து ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் குணமாகாத பட்சத்தில் ரெண்டாவது ஸ்டெப் அதாவது இன்ஜெக்ஷன், அதாவது எந்த மோஸ்ட்லி L4-5 தான் இது நடக்கும். ஸோ L5 நரம்பை வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடணும். ரெண்டு சைடுக்கும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு வலி நிவாரணம் எவ்வளோ நாள் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 6 மாதம் வருது இல்லை 8 மாதம் வருதுன்னா அதுக்குள்ளே இந்த எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் உடம்பை கொஞ்சம் தேற்றணும். இது இந்த 8 மாதத்துக்கு அப்புறமும் வலி வருது, அதனால் 8 மாதம் கூட வலி கேட்கல உடனே வலி வருதுன்னும் போது எண்டோஸ்கோப், அதாவது இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் இப்போ வந்து நம்ம அறுவை சிகிச்சை 7 mm இல்லை சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அந்த லிகமெண்டம் ஃப்ளேம் எது அழுத்திட்டுருக்கோ அதை அப்படியே எடுத்துடலாங்க. ஸோ இது 24 மணி நேரத்தில் பேஷண்ட்டை ஆப்ரேட் பண்ணி நம்ம வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். இதுதான் இப்போதைக்கு லீஸ்ட்டு பாசிபிள். அதே மாதிரி திருப்பி தையல் கூட எடுக்க வேண்டும்ன்றதில்லை. ஸோ தையல் கூட உள் தையல் போட்டுருவோம். ஸோ வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்களுக்கு நல்ல வலி நிவாரணம் கிடைக்குங்க
2: டாக்டர். குறிப்பாக இந்த முதுகு எலும்பு தேய்மானம் அப்படின்னு, அந்த தேய்மானம் அடைஞ்சிட்ருக்கிறவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும்?
1: ஸோ தேய்மானம் வந்துருச்சு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தேய்மானது ஒரு பெரிய சொல்லுங்க. தேய்மானத்துக்குள்ளே என்ன நடக்குது, எலும்பு வீக்காக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எலும்பு வீக்காகலை, எலும்பு நகர்ந்து போகலை, டிஸ்லொகேட் ஆகலை, ஆர் ஒரு எலும்பு இன்னொரு எலும்புக்கு முன்னாடி போகல அப்படின்னாலே பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ ஒரு டிஸ்க், அதாவது இந்த தேய்மானத்தினால ஒரு டிஸ்க் மைல்டாக வெளியில் வந்து ஒரு நரம்பை மட்டும் அழுத்தும் ஒரு சில டைமில். இல்லை நான் இதுக்கு முன்னாடி நேர்கிட்ட பேசுகிற போது ரெண்டு எலும்பு, அதாவது ரெண்டு நரம்பு அழுத்துது அப்படின்னு சொன்னால அதுவாக வரத்து கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே மைல்டு ஃபிசியோதெரப்பி. இப்போ வந்து நிறைய லேட்டஸ்ட் ஃபிசியோஸ் அதாவது எக்ஸசைஸ் இல்லாமல் மெஷின் தெரப்பியே நிறையா தெரப்பிஸ் வந்துருச்சு. லைக் லேசர் வந்திருக்கு, அல்ட்ராசவுண்ட் வந்திருக்கு, ஷார்ட்வேவ் டயத்தெரமின்னு வந்திருக்கு, டெக்கார்ன்ற தெரப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு நிறையா வந்திருக்கு. ஸோ இந்த தெரப்பிஸ் மூலமாக ஸ்லோவாக நம்ம பெயினை குறைக்கலாம். ஸோ எல்லா நேரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், நம்ம எடுத்தோம் உடனே டக்குன்னு போயிடணும் அந்த வலி அப்படின்றது கிடையாது. சி, 4 அடைவில் தான் உங்களுக்கும் அந்த வலி வந்திருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒருத்தருக்கு 54 வயசு ஆகுதுன்னா 54 வயசாக அந்த எலும்பை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ 54 வயசுக்கான தேய்மானம் இருக்கும்போது அதை நம்ம 1-2 நாளில் குணப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. இந்த மருந்து எதுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் ஃபிசியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பெயின் வரக்கூடாதுன்றதை கொடுக்குறது. ஸோ அந்த மருந்து சாப்பிட்ற நேரத்தில் எக்ஸசைஸ் ஆரம்பித்து அதை நீங்கள் இயல்பு நிலைமைக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ நான் அதுக்கப்புறம் நம்ம மருந்து நிறுத்தும்போது அந்த எக்ஸசைஸோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
2: டாக்டர், இந்த லோ பேக் பெயின் அப்படின்னு நம்ம இதை எடுத்துட்டோம்னா எந்தெந்த அறிகுறிகளில் நாம் சாதாரணமாக எடுத்துக்கலாம், எந்தெந்த அறிகுறிகளை நம்ம உடனே மருத்துவரை போய் பார்க்கணும்னு பிரித்து பார்க்கலாம்?
1: எஸ், இப்போ நீங்கள் வெறும் பேக் பெயின் இருக்குது, இன்றைக்கி தான் ஆரம்பிக்குதுங்க, இன்றைக்கி நான் தெரியாமல் ஒரு 40 kg வெயிட் தூக்கிட்டேன், ஒரு பக்கெட் குடம் பக்கெட் தண்ணி நான் எடுத்துட்டேன், அப்போது பேக் பெயின் வருதுன்னா பயப்பட தேவையில்லை. ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். சாதா பேராசிட்டமால் மருந்து, நம்ம காய்ச்சல் மருந்துன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து காலையில் ஒன்று நைட் ஒன்று போட்டாலே போதும், அதிலே செட்டில். 3 நாளைக்கு மேலே வலி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பைன் டாக்டரை போய் பாருங்கள். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பேக் பெயின் ஒரு 3 வாரமாக இருக்குது, 4 வாரமாக இருக்குது, ஆனால் தாங்குகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னும் போது, தாங்குகிற மாதிரி இருக்குது பட் புதுசாக கால் வலி ஆரம்பிக்குது, ஒத்த கால் வலி, கால் வலி மறுத்து போகுது, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, குடையுது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு மாதிரியான அந்த நரம்புக்கான இரிட்டேஷன் தான். ஸோ இந்த டைமில் கூட நீங்கள் ஒரு மாத்திரம், அதாவது நர்வுக்கான மாத்திரை போட்டாலே இந்த வலி குணமாயிடும். ரெண்டாவது, இந்த வலியோட சேர்த்து மறுத்து போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் உஷாராயிக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அதாவது

0: பேக் பெயின், சியாட்டிக்கா பெயின், அதுக்கப்புறம் அது அதனால் சேர்ந்த மறுத்து போகிறது, அதுக்கப்புறம் கடைசி அதோடு சேர்ந்து மசில் வீக்னஸ் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே,
0: இதில் உடனடியாக இல்லைங்க இன்றைக்கே உடனே இப்போவே போய் பண்ணணும் போது என்ன என்ன இருக்குதுன்னா அதுக்கு பேர் காடா ஈக்வனா சின்ரோம்னு சொல்லுவோம். அது என்னென்னா நம்ம உட்கார்ற இடத்துல, அதாவது நம்ம யூரின் போகிற இடம்லாம் வந்து மறுத்து போயிடும், யூரின்லேருந்து மோஷன் போகிற இடம் வரைக்கும் மறுத்து போயிடும். யூரின் நம்மளால் சாதாரணமாக போக முடியாது, நமக்கு அறியாமையே ஃபுல்லாக போயிடும், கண்ட்ரோல் இருக்காது. ரெண்டாவது மோஷனும் கண்ட்ரோல் இழந்துருவோம். ஸோ இந்த மாதிரி அறிகுறி வந்து உடனே போய் அதாவது அந்த டிஸ்க்கு ஹெர்னியேட் ஆகிருக்கும், அதை உடனே ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லைக் ஒரு இது ஹார்ட் அட்டாக் மாதிரினு வச்சுக்கலாம்ல, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உடனே நம்ம எடுக்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நர்வ் வந்து ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நரம்புன்றது ஒரு பேப்பரை விட மென்மையானதுங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்ப நாள் அழுத்து வச்சுருந்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் அந்த டிஸ்கை எடுத்தாலும் அதுக்கான அழுத்தம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த காடா ஈக்வன சின்ட்ரோம் இருக்கிறது ஒரு எமர்ஜென்சி, உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது கண்டுபிடிச்சி உடனுக்குடனே ஆப்ரேஷன் பண்ணால் ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும். இதுக்காக தான் இவ்வளோ நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் இதோட விஷயத்தை.
1: ஓகேங்க டாக்டர். டாக்டர், இப்போ அடுத்ததாக மருத்துவம் எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு, தொழில்நுட்பம் வளர்ந்துட்டுருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் அட்வான்ஸ்டாக இப்போ இருக்குது, என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருது, இதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர் டீட்டெயிலாக. நிறைய பகுதியில் நாம் இருக்கிறோம்.
0: சரி, ஸோ ரெண்டு வகைங்க. இப்போ வந்து நம்ம சர்ஜரி, இன்னொன்று நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ளார தான் நான் இன்வேசிவ் அண்ட் இன்வேசிவ். நான் இன்வேசிவ்னா இன்ஜெக்ஷன் கூட இல்லாமல் மருந்து மாத்திரை ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ், அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இன்வேசிவ் மெத்தட்ஸ் அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி வருவோம். இன்ஜெக்ஷனில் மூணு வகையாக இருக்குங்க. ஒன்று வந்து இன்ஜெக்ஷன்ஸ் தெரப்பி, அதாவது வந்து ஸ்டீராய்டு மட்டும் உள்ளார கொடுக்குறது, அது நரம்புக்கிட்டேயும் கொடுக்கலாம், காடல் எப்பிடியூரலும் கொடுக்கலாம். காடல் எப்பிடியூரல் அதிக பேக் பெயின் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். செலக்டிவ் நோரோட் பிளாக் அப்படின்றது அந்த நரம்புக்கான வழி வரவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அதாவது ஒரு சில பண்டில் பிரான்ச் பிளாக் பண்ணுவோம், அதுவும் பேக் பெயின் இருக்கிறது அந்த ஃபேசட் கிட்டே இருக்கிறது இது எல்லாமே. ஃபேசட்டுன்றது நம்ம முட்டிக்கு ஒரு ஜாயிண்ட்ன்ற மாதிரி முதுகெலும்புக்கு இருக்கிற ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபேசட். ஸோ ஃபேசட்டில் நிறையா தேய்மானம் இருக்குன்னா ஃபேசட்குள்ளாரையும் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். இது எல்லாமே ஸ்டீராய்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரெண்டு டைப் வந்திருக்கு. ஒன்று வந்து பேஷண்ட்டோட, அதாவது யார் ஒருத்தருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கோ அவங்களோட ரத்தத்தை எடுத்து நம்ம ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு பேர் ரீஜென்ரேட்டிவ் ஆர்த்தோபெடிக்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து இல்லை, இப்போ நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்னா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து இந்த பேஷண்ட்டோட ரத்தத்தையும் எடுத்து நம்ம சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு 30 ml எடுத்து ஒரு 5 ml மாற்றி அந்தந்த இடத்துக்கு கொடுப்போம். ஸோ இது என்ன பண்ணுது, ஸ்டீராய்டில் வெறும் இன்ஃப்ளமேஷனை மட்டும்தான் குறைக்கும், பட் இந்த ஆர்த்தோ அதாவது நம்ம ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் கொடுக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும், ரீஜென்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்ஃபேக்ட் டூயல் பர்பஸில் இது வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இப்போ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனில் ஒரு 6 months ஒரு வருஷம் வலி குறையுதுன்னும் போது இந்த ரீஜென்ரேஷன் அதாவது இந்த பேஷண்ட்டோட பிளட் எடுத்து போடும்போது அது ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் நல்லா கேட்கும்.
1: ஓகேங்க டாக்டர். நிறைவு பகுதியில் இருக்கிறோம், நீங்கள் நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன டாக்டர்?
0: ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க, நகருங்க. அதாவது அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்களால் முடிஞ்சபோது வெயிலில் ஒரு 1.5 hours டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணும்போது சன்ஸ்கிரீம் லோஷன்லாம் போடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ, விமன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் மாதிரி கொஞ்சம் மேலே ப்ளவுஸையோ ட்ரெஸ்ஸையோ சுருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours வெயில் அதிகமாக பட்டுருச்சு அப்படின்னா உள்ளே வந்துக்கோங்க. திருப்பியும் ஒரு 1.5 hours, அது நீங்கள் 10 minutes வேர்த்து கொட்டிடுச்சுன்னா உள்ளே வந்துட்டு இலப்பாடிட்டு திருப்பியும் போய் மிச்சம் இருக்கிற 30 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணாலே போதும். பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக வாழுங்க, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழுங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க.
1: ஓகேங்க டாக்டர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் என்னுடைய சந்தேகங்களுக்கும் பதிலளித்து மருத்துவ ஆலோசனை வழங்கியதற்கு நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: தேங்க்ஸ் டாக்டர். நேர்களை, இன்றைக்கி முதுகு எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் பாலாஜி பாஷ்யம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல மருத்துவ ஆலோசனைகளை நமக்கு வழங்கினார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிறது ஜில்லன் ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து. நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. ஒரு அழகான பாடல், கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மத்தூள்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 1021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவுடன் இன்று கொழும்பில் பேச்சு நடத்தினார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எல்லாருக்கும் வணக்கம். நேரம் மாலை 4:03 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம், நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, ஆனா முக்கியமானது. நம்ம வேலைக்கு போறப்போவோ, இல்லை ஸ்கூலுக்கு போறப்போ, இல்லை காலேஜுக்கு போறப்போ, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறப்போ லேட் ஆகிறதுக்குன்னே ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க லேட்டாக வந்துட்டு சில காரணங்களை சொல்லுவாங்க, நம்மளையே அசர வைக்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அந்த சாக்குப்போக்கு, அதுவும் அந்த சாக்குப்போக்கு க்ரியேட்டிவாக சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சொன்ன சாக்குப்போக்கு என்ன, மற்றவங்க உங்களை அசர வச்ச அந்த சாக்குப்போக்கு என்ன, யார் இதெல்லாம் சொல்கிறதுல கில்லாடி என்னெல்லாம் காரணத்தை சொல்லியிருக்கிறாங்கன்றத 0444-298-6-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். இன்னொரு நம்பர் 0444-295-2054. வணக்கம். முதல் நேயர் யாருங்க கூப்பிட்டு இருக்கீங்க? வணக்கம்.

0: கண்ணன்.
1: சொல்லுங்க சார்.
0: சைக்கிள்
1: மேல தூக்கி போட்டுருவீங்க.
0: சைக்கிள் தான் வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா சைக்கிள் தான் நம்ம இது பண்ண முடியாது இல்ல.

0: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார், சென்னை பெருங்குன்றம் வள்ளி பேசுங்க சார்.
1: சொல்லுங்க வள்ளிமா.
2: நான் என்ன பண்ணுமா, எங்க அம்மா சமையல் பண்ண லேட் ஆயிச்சு மிஸ்.
1: ஓ, உங்க அம்மா சமையல் பண்ண லேட் ஆயிச்சு மிஸ் அப்படினு சொல்றீங்க. ஸ்கூல் டைம் போயிட்டீங்க நீங்க?
2: 7 மணிக்கு எழுந்திட்டு அரக்க பர்க்கன சுட சுட சுட செய்வாங்க. அவங்களாலே எங்களுக்கு டெய்லி லேட் ஆகும்.
1: ஆனா தப்பு, உண்மையிலேயே அவங்க தான் லேட் பண்ணுவாங்களா?
2: ஆமா
1: உண்மை. சரி, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு?
2: பேசக்கூடாதும்மா.
1: சரிம்மா
2: சார், அப்புறம் என்ன பண்ண, சாக் சொல்ல விட மாட்டாங்க. ஏன் லீவு நோண்டி நோண்டி கேட்பாங்க சொம்மா, அது பதில் சொல்றதுக்கு விட மாட்டாங்க. அதனால இப்படி சாக் சொல்லிடுது.
1: என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க பாருங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: கிருஷ்ணா.
1: சொல்லுங்க கிருஷ்ணா சார்.
3: போற பஸ் பஸ் ட்ரெயின் பள்ளி போட்டு வேண்டியதா?
1: ம், சரி, உங்ககிட்ட வேற யாராச்சும் காரணத்தை சொல்றது என்ன சொல்லிருக்கிறாங்க? நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
4: ஷாஜி பழனி அவர்களே, இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாமல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி அருமையுடன் ஆசையுடன் மரியாதையுடன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார், நீங்க என்ன காரணத்தை சொல்லிருக்கீங்க? சாக்கு போக்கு லேட்டா போயிட்டு ஒரு இடத்துக்கு, இல்ல மத்தவங்க உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்க?
4: நான் சாக்கு போக்கு நிறையவே சொல்லியிருக்கேன்.
1: நிறைய சொல்லிருக்கீங்களா?
4: அப்புறமா வந்து நான் ஒரு காலகட்டத்துல இருந்து இன்ஸ்டியூட் கமர்ஷியல் இன்ஸ்டியூட்க்கு போறச்சேல இருந்து, அதாவது அது வந்து 2 hours தான் அந்த கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா நான் 1/2 hour லேட்டா போனேன். அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டாரு, ஒயர் லேட்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நம்ம டவர் ஜங்ஷன் பகுதியில, நமக்கு அதாவது நம்ம சிட்டியின் மத்திய பகுதியிலே சிவகுமார் ரஜினிகாந்த் அவங்க நடிச்ச போனா ஒரு கேள்விங்கிற ஒரு பட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்து அதை பாக்குறதுக்காக காத்து நின்னேன். அதனாலே நான் லேட் ஆயிடுச்சேன், பொறுத்துக்கோங்கன்னு சொன்னேன்.
1: அது உண்மையா நடந்ததுங்களா?
4: உண்மையா நடந்தது. எங்க போனா ஒரு கேள்விக்குறி.
1: அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு?
4: அவர் என்ன சொன்னாரு, உனக்கு இன்னைக்கு படிப்பை விட இந்த ஷூட்டிங் தான் முக்கியமானாரு. அதனே சிவகுமார் மார்க்கண்டே நடிக்கிறாச்சு, ரஜினிகாந்த் வந்து வளர்ந்து வர நடிக்கிறாச்சு, பாலச்சந்திரால அறிமுகப்படுத்த விடறாச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து சாக்கு போக்கு சொன்னேன். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அப்ப வந்து அவ்வளவு
1: பிரபலம்,
4: பாலச்சந்திர அறிமுகமாக்குல அந்த விதத்தையும் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க இவ்வளவு நீ கேதர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு என்ன
1: அமர்த்திக்கிட்டாங்க. நன்றி சார்,
4: நன்றி, வணக்கம்.
1: இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு லேட்டாக போயிட்டு நீங்கள் சொன்ன சாக்கு போக்கு என்ன, இல்லை ஸ்கூல் டைமில், காலேஜ் டைமில், இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போ, இல்லை ஆஃபீஸுக்கு போகிறப்போ லேட்டாக போயிட்டு நீங்கள் சொன்ன காரணம் என்ன, இல்லை மற்றவங்க சொல்லி நல்லா இருக்கே இந்த காரணம் அப்படின்னு ரொம்ப சமயோசிதமாக யோசித்து சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ண அந்த காரணத்தை சொல்லலாம். வணக்கம், ஹலோ, சொல்லுங்கம்மா, நீங்கள் என்னம்மா காரணம் சொன்னீங்க?
2: என்னெல்லாம்
1: நீங்க சொல்லிருவாங்க, மத்தவங்க என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதையும் நீங்க ஷேர் பண்ணலாம்.

நேரம் 4:12 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான இதமான ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், புலமைப்பு தன் வரிகளில் இளையராஜாவின் இசையில், தங்க மகன் திரைப்படத்தில் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 4:16 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. எதை பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு, இல்லை மற்ற இடங்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக நீங்கள் போகினீங்க அப்படின்னா, அங்கே சமாளிக்கிறதுக்கு க்ரியேட்டிவாக நீங்கள் சொன்ன காரணம், சாக்குப்போக்கு என்ன, எதனால் லேட்டாச்சு அப்படிங்கிறத சுற்றி வளைச்சி அவங்க நம்புகிற மாதிரியே சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த உண்மையான காரணமும் வந்திருக்கும், அந்த காரணம் கொஞ்சம் வித்தியாசமான காரணமாகவும் இருக்கும், அதை நீங்கள் சொல்லலாம். இல்லை மற்றவங்க உங்ககிட்ட சொன்னது, இல்லை மற்றவங்ககிட்ட சொல்கிறப்போ நீங்கள் கேட்டது, ரசித்தது, அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 0442952054 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். வணக்கம், சொல்லுங்கள், யாரும் கிட்ட பேசுகிறீங்க சார்? கேட்குதா? கேக்குது. நீங்க எங்கயாச்சும் ஒரு இடத்துல லேட்டா போயிட்டா என்னென்ன காரணம் எல்லாம் சொல்லுவீங்க? சார், ஓகே, திரும்பவும் லைன்ல கனெக்ட் ஆகி வாங்க, அடுத்த நேருக்கு நாம வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்ததா நீங்க கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 0442986-0038 இது ஒரு நம்பர். இன்னொரு தொலைபேசி எண் 0442952054. வணக்கம், ஹலோ.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கோபுரக்கிதம்.
0: ஆ, சொல்லுங்க சார்.
1: தலைவலி வலிக்கு வலிக்கிட்டு தான் சொல்லுவேன். ஒரு டைம் முடியாத பிடிச்சி அதை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, உடம்பு தெரியல, அவங்க போனேன், இங்கே போனேன், அப்படிங்கிறது வேற
0: ஏதாவது அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே சார், நன்றி. அடுத்த நேயர்.
2: வணக்கம் சார், கோயம்பேடு பார்த்திபன் சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கு பார்த்திபன் சார், சொல்லுங்க, நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க?
2: அதாவது வீட்டுல ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கட்டடிச்சிட்டேன், நான் கேட்பாங்க என்னடா லேட் ஆயிடுச்சுன்னா, இது சினிமாக்கு போயிட்டாங்கன்னு ஃப்ரெண்டுங்க கூட அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க, ஸ்கூல்ல மாட்டி விட்டுருவாங்க ஃப்ரெண்டுங்க. அது மாதிரி நான் பண்ணுவேன் சார், பண்ணிட்டேன்ட்டு என்ன மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ஒருத்த கூட்டின்னு போவான், அவன் வந்து இப்படி சொல்லிடுவான், சரி கூட்டின்னு கூட்டின்னு போயிட்டு மாட்டி விட்டுருவான்
0: சார். ஓகே ஓகே ஓகே, ஃப்ரெண்டு சொல்லுவாங்களாம், சூப்பர். நிறைய பேர் வந்து நம்பரை சொல்லுங்கள், திரும்பவும் திரும்பவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால் சொல்கிறேன். 0444-249-8600-0038 இது ஒரு தொலைபேசி எண், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் எஃப்எம் ரெயின்போவோடு நீங்கள் இணையணும்னு நினச்சிங்கன்னா மற்றொரு தொலைபேசி எண் 0444-295-2054. வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், ஹலோ. வணக்கம், ஹலோ, வணக்கம், கேக்குதா? ஓகே,

0: Hosted in Bharat Mandapam, New Delhi, from 12th to 13th September 2026, under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ஒரு முக்கிய அறிவிப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் எம்ஜி மோகனகிருஷ்ணன் என்பவருக்கு அவசர சிகிச்சைக்காக ஓ நெகட்டிவ் வகை இரத்தம் அவசரமாக தேவைப்படுகிறது. இரத்த தானம் செய்ய விரும்புவோர் சென்னை வடபழனியில் உள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியை உடனடியாக அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: நேரம் 4:32 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்கிற பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு லேட்டாக போயிட்டு, இதனால தான் லேட்டு, அதனால தான் லேட்டு, ஸ்கூலுக்கு போகிறதுனால, ஸ்கூலுக்கு போகிற இடம் இருக்கலாம், இல்லை காலேஜுக்கு போயிருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம், என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸுக்கு போயிருக்கலாம், எங்கே போனாலும் லேட்டாக போயிட்டு அதுக்கு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சாக்குப்போக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருப்பீங்க, அதுவும் அவங்க நம்புற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான காரணமாகவே இருக்கும், ஆனால் ஒரு வித்தியாசமான காரணமாக இருக்கும். அதை நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க, இல்லை மற்றவங்க சொல்லி என்ன நீங்கள் கேட்டிருக்கீங்க, மற்றவங்ககிட்ட சொன்னதை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கிறீங்க, அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ணி பேச வேண்டிய அந்த நம்பர், அந்த காரணத்தை சொல்ல வேண்டிய நம்பர் 0442986-0038. இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054, இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு காரணமும் வித்தியாசமான காரணமாக இருக்கும், நம்ம அப்படியே நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. வணக்கம், அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார்.
1: சார், வியாசார்பாடியில
0: உங்க பேர் சார்?
1: பிகேபி நகர்ல போஜராஜன் பேசுறேன் சார். வணக்கம் சார்.
0: போஜராஜன் சொல்லுங்க சார்.
1: நான் வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையல சார், பொய் சொல்ற மாதிரி.
0: பொய் இல்லைங்க சார், வித்தியாசமான காரணமா கூட இருக்கலாம், அது பொய்ன்னு ஏன் சொல்றது? நம்ம
1: ஒரு சில பேர் அம்மா செத்துட்டாங்க, தாப்பா செத்துட்டாங்க, பாட்டி மேல போடுவாங்க, பாட்டி மேல தான் போடுவாங்க.
0: இந்த பாட்டிங்கெல்லாம் ரொம்ப பாவம் சார். போகாம இருந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லிருப்பீங்க.
1: வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு.
0: ஓ, எந்த இடத்துனாலும் போயிடுவீங்க, இல்லன்னா உண்மையா சொல்றீங்க, இல்லன்னா அதுக்கேத்த மாதிரி சொல்லிடுவீங்க. வித்தியாசமான காரணம் சொல்றதுக்கு இதுவரை உங்களுக்கு நேரம் அமையல, வாய்ப்பு அமையலன்றீங்க?
1: வாய்ப்பு அமையலையா.
0: ஓகே, மத்தவங்க சொன்னதை நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க சார்?
1: நீங்க சொன்ன மாதிரி தான்
0: கேட்டிருக்கேன். நன்றி நன்றி சார்.
1: அடிக்கடி பாட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க.
0: ஐயோ, அதாங்க சார், பாட்டிங்க எல்லாம் ரொம்ப பாவம் சார்.
1: என்ன சார் பண்றது.
0: நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நீங்களும் கேட்டிருக்கிற நீங்களும் இந்த மாதிரி காரணத்தை நிறைய முறை சொல்லியிருப்பீங்க. ஒரு சிலர் மற்றவங்க உங்ககிட்டயும் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
0: லைனில் இருக்கீங்க, பேசலாம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பெருங்களத்தூர் உலகநாதன் சார்.
0: உலகநாதன் சார், சொல்லுங்க, நீங்கள் என்ன காரணத்தை சொல்லியிருக்கீங்க, இல்லை மற்றவங்க உங்ககிட்ட என்ன
2: காரணத்தை சொல்லி வசமாக மாட்டியிருக்கேன் சார்?
0: மாட்டி வர மாட்டியிருக்கீங்க, சரி, என்ன காரணம் அப்படியே?
2: பரீட்சை நடந்துருச்சு சார், பள்ளியில திருவிழா ஸ்கூல்ல பரீட்சை எழுதிட்டு இருக்கேன்.
0: பரீட்சையிலேயே
2: நல்லா பார்த்து நல்லா படிச்சுட்டு தான் போனேன். பக்கத்துல முன்னாடி உட்காந்துருந்த பையன் என்ன எழுதுறான்னு எட்டி பார்த்தேன் சார். சார் பாத்துட்டாரு, கண்டபாடி வாதியார்னு ஒரு நல்லா எப்பவுமே நீல குச்சி கையில வச்சிருப்பாரு சார்.
0: ஓஹோ,
2: வந்து என்னப்பா சார் உலகநாதன் எந்திரி என்ன செஞ்ச, எதுக்கு எட்டி பார்த்துட்டு கேட்டாரு.

0: இல்லை சார், நான் அவனை எல்லாம் பார்க்கல சார். நான் எழுதுற கேள்வி வேற சார், அவன் எழுதுற கேள்வி வேற சார் அப்படின்ட்டு. அப்ப அவன் எழுதுற கேள்வி வேறன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி விட்டு விளாசிட்டு. அதே மாதிரி புகைப்பிடிக்கிறது இல்ல. அப்ப தியேட்டர்ல உள்ள உட்காந்து சிகரெட் பிடிக்கிறவங்களை எல்லாம் போலீஸ் பிடிப்பாங்க. நான் சின்ன பையனா இருந்தப்ப விளையாட்டு தலைமா செஞ்சது பீடிய வச்சு பொருத்திட்டேன், இப்ப குச்சியை
1: பொருத்திட்டேன்.
0: இருட்டா இருந்துச்சு, ஈவினிங் ஷோ அது, நைட் ஷோ. போலீஸ் ரெய்டுக்கு வந்து முன்னாடி பாத்துட்டு இருந்தாங்க. என் கூட இருந்தவரு, எப்பா போலீஸ் ரெடிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு
1: சொன்னாரு.
0: உடனே டபக்குன்னு தீப்பெட்டி பீடி தான் கீழே போட்டேன்.
1: ஆனால
0: அந்த தீப்பெட்டியில வெளிச்சத்தை வச்சுட்டு போலீஸ் வந்து என்னை கூட்டிட்டு
1: போயிட்டாரு.
0: நான் உடனே அவர்கிட்ட இருந்து தப்பிக்கலான்ட்டு, சார் நான் பீடி குடிக்கிறதுக்காக தீப்பெட்டி தீப்பிடிச்சிடல சார் அப்படின்னு
1: சொன்னேன்.
0: உடனே அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பிடிச்ச உடனே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் வரிசை நிப்பாட்டி இவங்க எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. இந்த இவர் உலகநாதை வந்து பீடி குடிக்கல, தியேட்டருக்கு தீ வைக்க வந்திருக்காரு, அந்த கேஸ்ல இவர் அப்படின்னாரு. சார் நான் பீடி தான் சார் குடிச்சேன், விட்டுருங்க சார் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அவர் கூட போய் பயணம் கட்டிட்டு வந்தேன் சார்.
1: ஓகே ஓகே ஓகே, இவ்வளோ அழகாக சொல்றீங்க சார், நன்றி சார்.
0: தேங்க்ஸ் சார்.
1: சார் வந்து மாற்றி இன்னொரு காரணத்தை, வேற ஒரு இதுக்கு காரணத்தை சொன்னார் அப்படின்னாரு. ஆனால் லேட்டாக போகிறவங்க சொல்கிற காரணம் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில். ஆனால் இதுவும் என்னென்னா, நீங்கள் தியேட்டரில் புகைப்பிடிக்க வரல, தியேட்டரையே கொளுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க, அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரத்துக்காக. இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நீங்கள் போகிறப்போ இல்லை ஆஃபீஸ் போகிறப்போ லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தை, ஒரு 10 காரணத்தை வச்சுருப்பீங்க. அதில் ஏதோ நடுவில் ஒன்று எடுத்து விடுவீங்க, அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரியான சாக்கு போக்கு என்ன சொல்லியிருக்கீங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். மற்றவங்க சொல்லி கேட்டிருக்கிறதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054.
2: சாக்ஷி, எனக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத, அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
3: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
3: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
4: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
3: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
4: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
3: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
4: பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள்

0: சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: நேரம் 4:43 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்குற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு லேட்டாக போயிட்டு என்னெல்லாம் வித்தியாசமான சாக்கு போக்கு சொல்லியிருக்கீங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: சார், ரவி அசோகன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார்.
1: நான் ஒரு வாட்டி வந்து காலேஜ் படிக்கும்போது லேட் ஆயிடுச்சு.
0: காலேஜ் படிக்கிறப்போ லேட் ஆயிடுச்சு ஆ
1: போய் சேர்றதுக்கு. எதுக்கு வாஜியர் வந்து வெளியில் இல்லைங்க சார்? என்ன காரணத்தை சொல்றேன் சார், லேட் ஆனதுக்கு
0: சொன்னேன்.
1: என்ன காரணம் சொல்லுப்பான்னா, சிஎம் வந்து வந்துட்டாரு, அதனால எல்லா ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க.
0: நான்
1: வந்து டிராபிக் பிளாக் ஆயிடுச்சுன்னு
0: சொல்லிட்டேன்,
1: அப்பதான் உள்ள விட்டாங்க.
0: ஓஹோ, சரி சரிங்க சார். இது நான் இது ஒரு காரணம். ஓகே, அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம்? நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய காரணத்தை பதிவு பண்ண நினச்சிங்கன்னா 0442986003800429520554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நீங்கள் சொன்ன அந்த வித்தியாசமான சாக்குப்போக்கு என்ன, அதை எந்த அளவுக்கு நீங்களும் ரசிக்கிறீங்க, மற்றவங்களும் ரசித்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க போகிற ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப இனிமையான ஒரு பாடல். சுதா ரகுநாதன் அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளை இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசிக்கலாம். இவன் திரைப்படத்திலிருந்து.

0: மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம்
1: வந்தடைந்தேன்.
0: தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நீங்கள் லேட்டாக போனால் என்னெல்லாம் காரணத்தை சொல்லுவீங்க, மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க, அந்த வித்தியாசமான அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சாக்கு புக் என்னன்னு கேட்டிருந்தா நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லாருக்குமே நன்றி, கேட்டு ரசித்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே செம்மதூடு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சித்ரா சுஜாத்ரா சுஜாதா சங்கீதா சாஜித் அவங்களுடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரின் இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர்

டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என்று திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷாய்னா மணிமுத்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தெபோரா ஜான் ஈஸ்வர் சாய் கட்டம் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வெளியிலிருந்து ரொம்ப நல்லா இருக்கானா, அவங்கள மாதிரி நம்ம ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய ஃபீல் பண்ண வேண்டிய நேரங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்பொழுது தான் நாளைக்கு ஒரு வேளை தூங்கி எழுந்திருக்கும்பொழுது நீங்கள் வேற யாராவது ஒருத்தவங்களா மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாராக மாறுவீங்க அப்படின்றது தான் நீங்களோட தலைப்பாக இருக்க போகுது. தொடர்ந்து நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற நம்மளுடைய முகநூல் பக்கத்துலையும் என்னோட தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் யாராக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் வந்து பதிலாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசியின் மூலயமாவும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-0038 மற்றும் 295-2-0-5-5-4 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தாலும் இல்லை நம்மளுடைய ஃபோன்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து கால் பண்ணக்கூடிய நேர்களாக இருந்தாலும் 044 அப்படின்ற எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ வணக்கம், இது தொடர்ந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணும்போது உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நேர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து திருவிழான்னு வந்து அவள் கோயில் வரமாட்டா அப்படின்ற அழகான ஒரு பாடல். மீண்டும் ஒரு சின்ன வேண்டுகோள், ஏற்கனவே நம்ம நேயர்கள் வந்து அடிக்கடி வந்து நம்ம முன்னாடி நடந்தக்கூடிய ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முகநூலில் வந்து பதிவு செய்யுங்க அப்படின்ற இந்த சின்ன வேண்டுகோளோட நிகழ்ச்சியாடும் முதல் பாடல் ஜெயம் திரைப்படத்திலிருந்து.
1: ஏன்டா அழுகிற?
2: அவளை காணுமேடா.
1: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
2: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா

0: பழம்
1: என்ன பழம் அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா ஞான பழம்
0: குறைஞ்சு பழம் ஆப்பிள் பழம் திராட்சை பழம் பெருஞ்சம் பழம் சித்தா பழம் பொய்யா பழம் மரம் பழம் மதுளம் பழம் பலா பழம் வாழைப்பழம்
2: ஆசை வச்சா.

0: ஐந்து மணியை 10 நிமிஷம் ஆகக்கூடிய இந்த நேரம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கிட்டே இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வேறு ஒரு ஆளாக மாறணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் யாராக இருப்பீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருந்துச்சு. நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நான் யாரை போலவும் இருக்க ஆசை இல்லை, நான் என்ன போலவே இருக்கவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக மேலப்பேடு தயாளன் அவர்கள் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நானாக இருந்தாலே போதும், அக்கறைக்கு இக்கரை பச்ச வாய்ப்பளித்த சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உருவாக்கி என்னை சமூகத்தில் உயரமாக்கி எனது தந்தையார் போல உருவாக ஆசை, நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக கண்ணன் பி மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்கள் புதன் மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி சிறப்பாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் வந்து மீனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஆரம்ப பாடலே எங்களை திருவிழாவில் குத்தாட்டம் போட வைத்தது, வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்றதையும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சி நடத்த நேர் யார் எங்க இடத்த பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: சைதாபேட்டில் ஆனந்த் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம், நிகழ்ச்சி சூப்பர் மேடம். எங்க அப்பா போல இருக்கணும் மேடம், எங்கெல்லாம் எங்க கஷ்டப்பட்டு வளர்த்து இது பண்ணி நல்லா மைண்ட் மேடம். எங்க அப்பாவுக்கு
0: சூப்பர் சார், சூப்பர்.
1: அவர் போல இருக்கணும் மேடம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ
1: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேர்களை வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க பேசுறது யாருங்க?
0: காஞ்சிபுரத்துல இருந்து மாரிசாமி டெய்லர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
0: இது என்ன இது கொடுத்துருக்கீங்க மேடம்? ஏன்னா நான் இப்பதான் கால் பண்ணேன், டக்குன்னு அந்த டயத்தை பாருக்கு.
1: ஓகே, இப்ப நீங்க ஒருவேளை காலையில எழுந்திருக்கும் போது நீங்க வேற ஒரு நபரா இருக்கலாம் அப்படின்னா நீங்க யாரா இருக்க ஆசைப்படுறீங்க?
0: வேற ஒரு நபரா இருக்கும், ஒரு குடும்ப தலைவனா இருக்கும் தான் நினைக்கிறேன். வேற எதுவும்
1: நினைக்கல மேடம். ஏன்னா
0: வந்து எல்லாமே பொறுப்பா இது பண்றது குடும்ப தலைவன் ஒரு இதுதான் வருது, எதுவுமே எனக்கு தோணல.
1: சரி சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: நன்றி நன்றி.
1: பட் எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் வந்து குடும்பத்தில் பயங்கர பொறுப்பாக இருக்கிறது வந்து குடும்ப பெண்கள் அப்படின்னே நானும் நினைக்கிறேன். பட் அதை பற்றி நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்திலையும் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-38 மற்றும் 295-200-5554. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள். இது ஃபம் ரெயின்போ 101.4.

16 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நாளைக்கு காலையில நீங்க வேற யாராவது ஒருத்தரா மாறி இருக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க யாரா இருப்பீங்க அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியா இருந்தது. நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டும் இருக்காங்க. சபரி மனோஜ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணவும் செய்யலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3-8 மற்றும் 295-205-4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், ரெயின்போ எஃப்எம் 104.4. ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்க எழுந்திருக்கும் பொழுது வேற யாராவது ஒரு பரபரா நீங்க இருக்கலாம் அப்படின்னா யாரா இருப்பீங்க அப்படின்றது கேட்டிருந்தோம். ஒரு நேர் லைன்ல காத்திருக்காங்க, யாருங்க பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: நிறைய இயக்குனர் மற்றும் நிறைய உறவுகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சௌதரிக்கும் பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பள்ளி சீரங்கசாமி பேசுகிற சௌதரிங்க.
1: யாருங்க
2: சீரங்கசாமி கூறுங்க சௌதரிங்க.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நலமே இருக்கிறேன். நலமே மலர வாழ்த்துக்கள் சௌரிங்க.
1: சொல்லுங்க சார்.
2: தூங்கி விழித்தவுடன் இவர் வருவது யாருன்னு?
1: இல்ல, நீங்க யாராவது ஒரு நபரா இருக்கலாம், யாரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
2: அன்னை திரசா மாதிரி இருக்கும்.
1: அன்னை திரசா மாதிரி ஏன் சார் அப்படி ஒரு ஆசை?
2: நான் வந்து அவங்க வந்து சேவை மனப்பான்மை. அவ வந்துங்க எண்ணத்தின் எதுவுமே, அதாவது கள்ளம் கபடம் இல்லாத எண்ணத்தின் வெளிப்பாடு. அவங்கள்தான் வந்து நோபல் பரிசு படிச்சு கொடுத்த ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்த ஒரு பெண்மணி.
1: அதனால அவர் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ சார். அடுத்த நேர்காணல். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜோட முகமது இக்பால். நலமா இருக்கலாம் சகோதரி?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குமா? சொல்லுங்கம்மா.
1: ம், சொல்லுங்க சார். நீங்க காலையில எழுந்திருக்கும் போது வேற யாராவது ஒரு நபரா இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா யாரா இருக்கணும்னு
3: நினைப்பீங்க? வேற யாராவது நானா நினைக்கிறேன்.
1: நீங்களாவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வேற யாரையாவது உடம்புல புடிச்சு போட்டுறாதீங்கடா, வேணாங்கிறீங்களா? வணக்கம். பாடல் வந்துட்டே இருக்கு. யுகேந்திரன் மற்றும் ரேஷ்மி அவர்கள் பாடிய பாடல் பார்த்தியன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: innovation, cooperation and sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ FM 100.4.
2: சொல்லுங்க
1: சந்திரசேகர்.
2: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்துல் கலாம் சார் மேம்.
1: ஓ, அவர் மாதிரி இருக்கணும் ஆசைப்படுறீங்க?
2: எனக்கு ஆகணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமையா ஆகுவேன். ரெண்டு காரணம் மேம், எல்லாருக்குமே அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு விஞ்ஞானியாவும் இருந்திருக்காரு, மக்களுக்கு நல்ல செய்யக்கூடிய அரசியல் தெரிகிறாரும் இருந்திருக்காரு. அவருக்கு நல்ல நாலேஜ், அந்த ஞானம் அப்படிங்கறதும் ரொம்ப அதிகம். ஒரு வயசான பர்சனா மாறணும்
1: முகநூல் பக்கத்துல உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்றதான். யாருக்கும் மன வருத்தம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றோம். ஒரு நேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு, ஏன்னா புது நேர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்க, விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்துல இருந்தேன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026.

0: Movement where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya. நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மணி 42 நிமிடம் ஆயிட்டே இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். நீங்க காலையில எழுந்திருக்கிறப்ப வேற யாராவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யாரா இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். பாபு முள்ளக்காடுல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு, நானாகவே இருக்கணும்னு தான் ஆசை மீனா, எனக்கு வேற யார் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேர் யாருங்கிறத பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: முருகன்.
2: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் மீனா மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: சிறப்பா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: பாத்தீங்களா?
4: சின்ன விவசாயி, அதாவது நம்ம வேளாண் விஞ்ஞானிமா எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா, பசுமை புரட்சி நாயகன், பாரத ரத்னா.
2: பாருங்களேன்,
4: சாப்பாடு சாப்பிடுறோம்னா ஒரு காலத்துல 10 மூட்டை எடுக்க முடியாதுங்கம்மா. இன்னைக்கு 30 மூட்டை 35 மூட்டை எடுக்கிற அளவுக்கு அவங்க அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க விவசாயத்துக்கும் அந்த கண்டுபிடிப்புக்குமே அர்ப்பணிச்சாருங்கம்மா. அவரு
2: பெரிய பெரிய
4: பதவி, வெளிநாட்டுல எல்லாம் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. என் நாட்டு ஜனங்களுக்காக நான் பயன்படணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
4: நன்றி.
2: ரொம்ப அழகா சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா, நான் இந்த மாதிரியான பதில்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல், பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து.

0: 9:49 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கோம். ரெயின்போ மேடி நிகழ்ச்சி. ரெயின்போ மேடி நிகழ்ச்சியில் காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் வேறு ஒரு நபராக மாறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யாராக இருப்பீங்க அப்படின்றத கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, கால் பண்ணிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்துலேயும் நீங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். அடுத்த நேரம் அங்கே இங்கே பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
0: மனோகரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: நான் வந்து ஒரு நபரா அப்படியே மாறணும்னாக்கா வந்து விவேகானந்தரா மாறணும்னு எனக்கு ஆசை.
0: ம், ஏன் சார்?
1: ஏன்னா எல்லாரும் வந்து எல்லா நிறைய இளைஞர்களை வந்து ஒரு நல்ல ஒருக்கு கொண்டு போகலாம்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல செயலை இது பண்ணலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் டாக்டரா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம்ல. அதனால அந்த விவேகானந்தர் இது அவதாரம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர், சிறப்பு சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி.
0: இவர் சொல்லும்போது தான் வந்து நான் கூட வந்து ராமகிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் வந்து படித்தேன். அப்போ படிக்கும்போது விவேகானந்தர் பற்றி நிறைய கதைகள்லாம் வந்து சொல்லுவாங்க. அரே சவே கன் ஸ்டாப் நாட் இல் யர் கோல் இஸ் ரீச்ட் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போட்டு அப்படியே புடைக்கிற அளவுக்கு வந்து யூத்தை வந்து மோட்டிவேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு நாங்களும் மோட்டிவேட் ஆன காலம்லாம் இருக்குது. பட் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேரே வந்து நான் கேள்விப்படுறேன். வாழ்த்துக்கள். அடுத்த நேயர்கள் வணக்கம். வணக்கம்.
2: ஆ, வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: தேவிகா ஃபல்லா ஒருத்தருந்து பேசுகிறேம்மா.
0: ஓகேம்மா, சொல்லுங்கள்.
2: நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா.
0: ஏம்மா?
2: ஆமாம்மா, அவரு மாதிரி இன்னும் ஒரு அந்த இடத்துக்கு யாரும் வரல. அவரு மாதிரி ஒரு மனுஷன பார்க்க முடியல. நிறைய பாடலுங்க இன்னைக்கு பசங்களுக்கு வந்து அந்த பாட்டை கேட்க சொன்னாலே போதும், நம்மளும்

0: அந்த பாட்டு எங்க கேட்டாலும் நின்னு கேட்டுட்டு தான் போவோம். ரேடியோல போட்டாங்கன்னா எம்ஜிஆர் பாட்டுனால தனி ஒரு இதுதான்.
1: சூப்பர்மா, சூப்பர், சிறப்பு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: நன்றிமா.
1: ஹலோ, வணக்கம் மருத்துவர்.
2: வணக்கம் மேடம், தேவராவ் செம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: எனக்கு வந்து உண்மையிலே இந்த வள்ளலார் மாதிரி மாறணும்னு ஒரு ஆசை. எனக்கா நிறைய வாரி வாரி எல்லாரும் கொடுத்தாராம். நம்ம வந்து நிறைய ஏழைகள் எல்லாம் உதவி செய்யணும். அந்த மாதிரி டக்குன்னு மாறிட்டோம்னாக்கா போய் எதாவது முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி மாறி நிறைய பேருக்கு நல்ல நிறைய உதவி செய்யணும்னு ஒரு ஆசை.
1: சூப்பர் சார், சூப்பர், சிறப்பு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
2: நன்றிமா, நன்றி.
1: ரொம்ப அழகா சொன்னாங்க. நிறைய நேயர்கள் கிட்ட இருந்து நான் எதிர்பாராத நிறைய பதில் இருந்துச்சு. எல்லாரும் காமெடியா சொல்லுவாங்க, வேற வேற ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்லாம் நினைச்சேன். நிறைய பேர் வந்து ஒரு கொஞ்சம் கான்சியஸா விழிப்புணர்வோட நானா இருக்கிறதே வந்து பெரிய விஷயம், அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து ஆகாஷ்வாணியில வந்து நியூஸ் ரீடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நடக்குமா, ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நடக்கும், நீங்களும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்கம்மா அப்படின்றதுதான் நம்மளால சொல்லிக்க முடியும். சபரி மனோஜ் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நிறைய நேயர்கள் தொடர்ந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கால் பண்ண மற்றும் மெசேஜ் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிலையத்தின் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் நந்தா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுபா அவர்கள் பாடிய பாடல் முன்பணியா அப்படின்ற ஒரு அழகான பாடல். இந்த பாடலோட நான் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் திஸ் இஸ் மீனா சேவிங் ஆஃப் நிப்பம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் 17 மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ரயில் வழித்தடத்தை மேம்படுத்துவதற்காக 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 27,360 கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திரு பரந்தாமனும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சுகன்யாவும் போட்டியிடுவார்கள் என திமுக அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும்.

பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அருகே முள்ளக்காடு பகுதியில் கப்பல் கட்டும் தளம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்வதாகவும் இதனை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் கேட்க காத்துட்ருக்கோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். சரி, நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பேர் எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து ஆகாயம் இத்திரை நாள் என்ற பாடல் சத்யநாராயணன் அவர்களுக்காக.

0: பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும்

0: பகுதிநேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

7:11 இப்போ ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. கலீல் அஹ்மத் அவர்களுக்காக மின்னலை திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுடைய குரல்.

பெங்களூர் குப்பனத்தம் டி ராமு அவர்களுக்காக அடுத்த பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து.

7:22 சொல்லும்பொழுது 23 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் அருண் அவர்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த பாட்டை அவருக்கு போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி மில்கி ராஜ் ஆலவாகத்துலேருந்து கேட்டிருக்காரு, வாலி திரைப்படத்துலேருந்து ஓசோனா என்ற பாடல்.

0: ஒரு நாள் அவன் அவுத்தவர்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டான். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றதை தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவ மௌத்தாருங்களை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்களை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: நூத்தி 1.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஏழு மணி 31 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. மெசேஜ் பண்ணுங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பெயரை. அடுத்தபடியாக பாடல் அருண் அவர்களுக்காக வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தேங்க்ஸ் பா.
1: ரெயின்போ ஏழு மணி 37 நிமிடம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. கனகராஜ் குடுவாஞ்சேரியிலிருந்து கேட்டிருக்காரு காதல் வைத்து காதல் வைத்து என்ற பாடல், தீபாவளி திரைப்படத்திலிருந்து.

7:42 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாடல் வீரதுரை அவர்களுடைய விருப்ப பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

7:47 எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாடல் எஃப்எம்பி மணிமாறன் அவர்களுக்காக சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து.

7:54 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை இதுவரையும் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல். எஸ் இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு மகிழ்ந்திருக்காங்க. பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுக்காக இந்த நிறைவு பாடலுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுப்பான ஒரு பாடல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீனா சிங்கிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகம் உள்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், சேலம் கரூர் திண்டுக்கல் வழித்தடத்திலும் ஒசூர் ஓமலூர் வழித்தடத்திலும் இரட்டை பாதை அமைப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று கூறினார். அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் இம்மாநிலங்களுக்குட்பட்ட 17 மாவட்டங்கள் பயனடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதற்கிடையே தென் மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டங்கள் மூலம் 52 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைமையிலான கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பனையூரில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 57 துறைகளின் கீழ் 1,117 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதில் 13 சட்ட மசோதாக்களும் 9 அரசினர் தனி தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 நாட்கள் 178 மணி நேரம் 31 நிமிடங்கள் பேரவை நடைபெற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கல்விக்கு இணையாக விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் இப்போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் செய்வதில் தவிக அரசு அலட்சியம் காட்டுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி டெல்டா மாவட்டங்களில் வீணாகும் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று குறை கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் பெய்த மழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாமல் சாலையோரங்களில் குவித்து வைக்கப்பட்டிருந்ததால் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விவசாயிகள் விளைவித்த நெல் மணிகளை முழுமையாக கொள்முதல் செய்து அவர்களின் நலனை தவிக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும்

திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை தமிழகம் உள்பட அனைத்து மாநிலங்களும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் ஆண்டுதோறும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போதிலும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பு மாநில அரசுகளுக்குத்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மாநில அரசுகள் இதனை முறையாக செயல்படுத்தவில்லை என்பதையே புள்ளி விவரங்கள் எடுத்துரைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொது இடங்களில் புகைப்பிடிப்பதால் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளும் தான் பாதிக்கப்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து அஇஅதிமுக தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 15-0 என்ற கோல் கணக்கில் சீன தைபேயை வென்றது. அன்மோல் இக்கா 6 கோல் அடித்தார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தக்கர் பிரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிற்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் பழகான பாடல்கள் கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகை நிகழ்ச்சியின் முதல் பாடல் அவை சண்முகி திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் ருக்கு ருக்கு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்.

9:07 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் உதித் நாராயணன், சாதனா சர்கம் மற்றும் விஜய் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

9:18 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டே இருக்கும். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களின் வரிசையில் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் அவர்களுடைய குரலில், அகத்தியன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஒன்பது மணி 32 நிமிடம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

9:45 ஆகும் இந்த நேரம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 101.4 பண்பலை வரிசையில். அடுத்தபடியாக பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து சிவப்பு லூலாக்கு என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்.

0: கேளு மச்சான்.
1: ஏல மறக்க போட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் திந்தா தின் தின் திண்டா, தும் திந்தா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புல்லாங்குழலு, நீயே மாய பாத்துட்டு நிக்கிற. பாட்டை வாங்கி வாசிடா, நீ படியாத்தா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி ஒரு நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

ரெயின்போ ரிவைண்ட். ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் கேட்க காத்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் அருணோதயம் திரைப்படத்திலிருந்து முத்துப்பவள முக்கணி என்ற பாடல் மற்றும் தேன் சிந்துதே வானம் திரைப்படத்திலிருந்து உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தில் என்ற பாடல்

10:10 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து 7 ஸ்வரங்களுக்குள் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் இதய கனி திரைப்படத்திலிருந்து நீங்க நல்லா இருக்கணும் என்ற இரண்டு பாடல்கள்.

10:23 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். அன்பே ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து மல்லிகை முல்லை பொன்மொழி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் கஸ்தூரி விஜயம் திரைப்படத்திலிருந்து மழைக்கால மேகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு பாடல்கள்.

பத்து மணி 30 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல், எல்லோரும் பார்க்க என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் பாபு திரைப்படத்திலிருந்து வரதப்பா என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் உங்களுக்காக.

0: ரகசியமாயேன்னு சொன்ன ரசத்த போல
1: கொதிக்கிறா.
0: வரதப்பா வரதப்பா, கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையன் தந்தை தலை தான்.

பள்ளி மாதி எண்ணும் போது வந்தவன் நீ என்றோ, கள்ளமின்றி உன்னை நம்பி வந்தவன் நான் என்றோ, பள்ளி மாதி எண்ணும் போது வந்தவன் நீ என்றோ, கள்ளமின்றி உன்னை நம்பி வந்தவன் நான் என்றோ.

மகனை சோதிப்பதென்ன குணம், இது வஞ்சனை அல்லவா. அன்றைக்கு அருணகிரி நம்பிக்கை கொண்டபடி நீ வந்தனை அல்லவா. இன்றைக்கு உன் மகனை சோதிப்பதென்ன குணம், இது வஞ்சனை அல்லவா. கதறி

10:44 ஆயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். நாளை நமதே திரைப்படத்திலிருந்து, நாளை நமதே இந்த என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் மற்றும் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து புதியதொரு உலகம் செய்வோம் என்ற இரண்டு பாடல்கள்.

10:57 ஆயாச்சும். ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி நிறைவு பாடல் பிரியா விடை திரைப்படத்திலிருந்து. இந்த நிகழ்ச்சியோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: நேரம் 10:59 நொடிகள். அடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: சென்னை மற்றும் Twitter.com AIR

நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம்

103.3, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களை, நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இளையராஜா இசையமைத்து முத்துலிங்கம் ஈட்டிய பாடல் இது. கடலின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆனால்

முதல் வசந்தம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் வழங்கிக் கொண்டிருப்பது மனசு மயங்கும்.

அடுத்து வரும் பாடலின் ஆழத்தை அறிந்து கொள்ள விருப்பமா? இளையராஜா ஏற்று இசையமைத்து பாடிய பாடல் இது. என் ராசாவின் மனசிலே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது.

அன்பு நேயர்களே, மனசுமயம் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். இசையோடு நீங்கள் இணைந்திருக்கும் போது விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல், இளையராஜா இசையமைத்து வைரமுத்து இயற்றிய பாடல் இது. கீதாஞ்சலி படத்திலிருந்து இதோ இந்த ஜீவன் அழைக்கின்றது. நேர்களாகி உங்களுக்கு தெரிகின்றதா, கேட்கின்றதா?

அமாவாசை என்று பௌர்ணமி நிலவு தெரிந்தால் இப்படியும் பாட தோன்றுமோ உங்களுக்கு? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பயணங்கள் முடிவதிலே படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக எனக்காக.

என்ன நேயர்களே, இந்த இனிய பொன்னிலவின் ரசித்தீர்களா? அல்லது தொடர்ந்து வரும் இந்த பாடலை கேட்கும்போது அந்த இனிய பொன்னிலாவை காண்பீர்களா? கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் இளையராஜா இசையமைப்பில் மூடுபனி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

இனிமையான இரவு பொழுதில் நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாசுவின் குரலில் கண்ணதாசன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து இந்த பூங்காற்று உங்கள் செவிகளில் கேட்கட்டுமா அல்லது தெண்டலாய் பரவட்டுமா?

நேரம் 11:31, 10:00. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனசு மயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படத்தின் பெயர் அன்பே சங்கீதா. இதோ இந்த புறா ஒன்று தூதாய் உங்களுக்கு வருகின்றது இந்த நேரத்தில்.

புவனா ஒரு கேள்விக்குறி. இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பஞ்சவர்ணாச்சலம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். இதோ விழியில் மலர்ந்து உயிரில் கலக்கும் அன்பு நேயர்களே, இதோ உங்களுக்காக.

நேரம் 11:40. நேரில் இணைந்திருப்பது மனசு மயங்க வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் இசை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நிகழ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுரமி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் இயற்றி எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் வறுமை நிறம் சிவப்பு படத்திலிருந்து. கேள்வி கேட்டால் பதில் சொல்லத்தானே வேண்டும். அந்த பதிலே கேள்வியாய் இருக்கும்போது எப்படி இருக்கும்?

0: I'll murder you. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

அன்பு நேயர்களை, இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்களின் பதிவை

பாடல் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். பன்னீர்செல்வம் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்றார் மினையர், ஒவ்வொரு பாடல் முதல் வரியை பதிவு செய்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அடுத்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன் என்றார் மினைய, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். சிவகுமாரின் தர்மபுரியிலிருந்து இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்புநேயர் நிகழ்ச்சி குறித்ததான ஒரு விளம்பர பதாகையை வெளியிட்டுள்ளார். அவரைத் தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ் அவர்களும் இனிய மனசும் இங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என்ற அன்புநேயர், நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை இரவு வணக்கங்கள் என சொல்லி, ஆழத்தை தேடிச் செல்லும் பாடலாக காற்றில் முதல் வசந்தம் வீசுகிறது என சொல்லி, மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து மாதேஸ்வரன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும் பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்களும் நானும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உள்ளேன் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வீரவநல்லூர் கருணாநிதி என்ற முனையரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அலி நகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிகள் அருமை, பாடல்களும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து வழக்கம் போல மாதவரும் வீரராகவன் என்ற அன்புநேயர், இன்னிசை பொழியும் இரவில் இதயம் மகிழும் பாடல் வரவில், நீலாம்பரி ராக பாடல்கள் எழிலில், நித்திரை மறந்தேன் விழிகள் மூடாமல் நெஞ்சில் நிலைத்தது மனசு மயங்கும் கீதங்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் இடுவம்பாளையம் சதாசிவம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் இணைந்திருக்கின்றேன் என பதிவிக்கின்றார். சாங்கர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜன் அன்புநேயர், இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சியின் பாடல்கள் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் இனிய இரவு வணக்கம் பீட்டர் அவர்களே, பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் என பதிவிக்கின்றார். கும்பகோணம் பேட்டை கடை தெருவிலிருந்து ஆனந்த் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களே, பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல். பாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திலிருந்து இதோ உன் நினைவில் என் பாடல்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேஜி இயேசுதாஸ் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இளமை காலங்கள் படத்திலிருந்து இந்த இரவு வேளையில் இந்த பூவின் வாசம் உங்களுக்காக.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ராஜபார்வை படத்திலிருந்து. இதோ இந்த இரவு வேளையில் அந்தி மழை பொழிகிறது, எப்படி?

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சியும்
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இணைந்து சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ இந்த நேரத்திலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 வரை இன்னிச இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன.
2: காற்றின் மொழி

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாணம்

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடிப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா ஹா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

செய்தி சொன்னதோ, போது வந்ததோ, செய்தி சொன்னதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பிக்கு அங்கிள், யானக்கைத சொல்லுங்க. அங்கிள் அங்கிள், பிக்கு அங்கிள், யானக்கைத சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோரா கேப்பேன், யானன்னா ரொம்ப தான் போடிப்பேன்.

조르장 동감회장 조라키뿐

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் மீரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராம் பக்தானுமான் படத்திலிருந்தும் பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:20. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். மஞ்சூர்பேட் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வரம், அன்னசாகரம் ஏ கே கணேசன் அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்ரபாதம், பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ். அதனைத் தொடர்ந்து அனுமான் சாலிசா, பாடியவர் பி.உன்னிகிருஷ்ணன்.

ாலுமே கேட்டிடுவாய் ஹனுமந்தா, நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம், நினக்கென பாடுகின்ற

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம்.

0: ஹ்ருதய வசு சுரபூப்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நேரம் 5:29:20. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன தெய்வீக ராகத்தில். வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3. மனங்கள் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு கும்பகோணம் பண்பலை 101.6, வேறொரு பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பு நேயர்களே. தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண கேசரி பாதவர்ணம் பாடியவர்கள் எம் எஸ் ஷீலா.